0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
1: அதிகாரம் 4, அரண் வலியுறுத்தல். மனத்து கண் மாசில நாதல் அனைத்து அரண் ஆகுல நீர பிற. மனத்து கண் மாசில நாதல் அனைத்து அரண் ஆகுல நீர பிற. ஒருவன் தன் மனதில் குற்றம் இல்லாதவனாக இருக்க வேண்டும். அதுவே முழுமையான அறமாகும். மன தூய்மை இல்லாத மற்றையவை ஆரவாரத் தன்மை உடையவை. தூய மனமே துணையான அறமாகும்.

0: புதிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஜூன் மாதம் 23rd கலந்து கொள்ளும் கலைஞர்கள் குரு பிரசாத், பத்ரி நாராயணன் மற்றும் ஷியாமலா விஜய். CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
1: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவை.
2: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே. நோ நோ நோ.
3: முதியோர் பராமரிப்பு VKR Retirement Home, ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில் ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் VKR Retirement Home Inc. உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 VKRH.com.

0: வீதிகளில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD. மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.
1: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான்னு வந்ததா?
2: இல்லடா.
1: ஹலோ, காசு வந்ததாடா?
2: இன்னும் வரல காசு.
1: காசு வந்துச்சா?
2: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
3: What's happening? So sad.
4: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
0: ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
5: அதிகாரம் 4, அரண் வலியுறுத்தல். மனத்து கண் மாசில நாதல் அனைத்து அரண் ஆகுல நீர பிற. மனத்து கண் மாசில நாதல் அனைத்து அரண் ஆகுல நீர பிற. ஒருவன் தன் மனதில் குற்றம் இல்லாதவனாக இருக்க வேண்டும். அதுவே முழுமையான அறமாகும். மன தூய்மை இல்லாத மற்றையவை ஆரவாரத் தன்மை உடையவை. தூய மனமே துணையான அறமாகும்.

இதுவும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ்தான்

0: சரியான தெரிவு, ஃப்ரீ 30 பாயிண்ட் இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை, தனித்துவ சேவையாக வார்டன் அண்ட் லாரன்ஸ், ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோசில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ், 416-990-2462. ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி, AKS ரியல்டி டீம், ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே சிந்தூரன் மற்றும் குணா குணராஜா, ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க விற்க லீஸ் செய்ய மார்க்கெட் நாலேஜ் ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் சி கே சிந்தூரன், 416-220-8888, குணா குணராஜா, 647-624-4165. எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட A Funeral and Cremation Center, Lotus, 401க்கு அருகில் Belfield and Highway 27 121 City View Drive, Etobicoke-வில் On-site cremation, அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை, 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம், தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. Lotus Funeral and Cremation.
1: சம்மர் டைம்ல ஒரு செம மியூசிக் ஷோ முதல் முறையாக ஒரே மேடையில் டொரண்டோ மாநகரில். சோல் அண்ட் ஃபயர், சின்மயி,
2: தமிழை இங்கு குட்டி தீரா,
1: ஆண்ட்ரியா,
2: ஓ சொல்றியா
1: July 4, Whitby Event Center. ஒரு டிக்கெட் வாங்கினால் இரண்டு கன்சர்ட்டுக்கு போகலாம். புக் நவ் டு கெட் அட்ராக்டிவ் டிஸ்கவுண்ட்ஸ், 647-505-7773. சோல் அண்ட் ஃபயர் இவெண்ட்ஸ் கிளிக்கூட் CA.

0: கேட்டிடும் முதல் HD தமிழ் HD. உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444 ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
1: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
2: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
1: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சிற்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
2: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோடு, யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம். 9056677200 9056677200
3: புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம். HST ரிபேட் $130,000 வரை பெறுங்கள். CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்று தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை, இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கான்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் CIBC அபிசெல்வம்.
4: 8 1 0 4 6 2 4 1 6 8 1 0 4 6 2
5: அதிகாரம் 5, இல்வாழ்க்கை. அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. குடும்ப வாழ்வில் அன்பும் அறநெறியும் நிறைந்திருந்தால் அதுவே வாழ்வின் பண்பற்ற இலக்கணமாகவும் சிறந்த பயனாகவும் அமையும். அன்பே இல்லறத்தின் இனிய பயன்.

0: இந்திய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான்? வந்ததா?
2: இல்லடா.
1: ஹலோ, காசு வந்ததாடா?
2: இன்னும் வரல காசு.
1: காசு வந்துச்சா?
2: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
3: What's happening? So sad.
4: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்டன், 905-456-8433.
5: Everything okay? No problem and did you
6: bar kalam closing da tadikira nadi
7: customer you're trying to reach is not available.
8: Prithi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation, adhiga vatti seluthikondirukkireergala? Ungal mortgage gulai vangikku maatavum. Call Prithi Selvam 416-268-0155, 416-268-0155.
5: என்ன
9: பபடிய கத்துல தமிழ் பேப்பரோட இருக்கிற என்ன மணமகன் மணமகள் பக்கமே பாக்குறேன்
10: உங்களுக்கு வருது வீட்டுக்கு சாப்பிட வர போய் கோசதியும் மெலிவா மண்டலாம் பாக்குறேன் டீன்களி.
9: இதுக்கு என்னப்பா தமிழ் பேப்பரை பாக்குறேன்? மிஸ்ஸஸ் ஆகாதுல இருக்கிற உதயம் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போ, அங்க ஒவ்வொரு நாளும் எல்லாம் மலிவு விலையில வேண்டலாம்.
8: உங்கள் வீட்டு குரோசரி தேவைகள், கடல் உணவுகள், இறைச்சி வகைகள், ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் அனைத்தும் ஒரே இடத்தில் தரம் குறையாமலும் குறைந்த விலையிலும் வழங்கி வரும் உதயம் சூப்பர் மார்க்கெட்.
11: 905-270-8800, 905-270-8800.
8: உதயம் சூப்பர் மார்க்கெட்.

Listen to us around the universe. www.cmr.fcmr.fcmr.fcmr.fcmr.

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. பிரம்டன் ஸ்ரீ புவனேஸ்வரி அம்மன் ஆலயத்தின் வருடாந்த மகோத்சவ பெருவிழா ஜூன் மாதம் 21 தேதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி 15 நாட்கள் பகலும் இரவும் இடம்பெறுகின்றது. ஜூன் 20 சனிக்கிழமை தேவதா அனுக்கியை, 26 மஞ்ச திருவிழா, ஜூலை 3 சப்பரம், 4 தேதி சனிக்கிழமை தேர் திருவிழா, ஜூலை 5 ஞாயிறு காலை தீர்த்த திருவிழா, இரவு கொடியிறக்கம். இரக்கம் 230 வில்கின்சன் ரோட், பிரம்டன், 905-459-7042. புவனேஸ்வரி அம்மன் .ca.
1: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 20,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது
0: கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
1: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
0: 416-489-2000 GTA credit.
2: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
3: அதிகாரம் 5 இல்வாழ்க்கை. அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. குடும்ப வாழ்வில் அன்பும் அறநெறியும் நிறைந்திருந்தால் அதுவே வாழ்வின் பண்பற்ற இலக்கணமாகவும் சிறந்த பயனாகவும் அமையும். அன்பே இல்லறத்தின் இனிய பயன்.

அல்லுமா உள்ள புந்து பார்த்தா காசு கட்சி மனசு கொள்டுமா.

ஜல்லிக்கட்டு தூக்க வெள்ள கரம் போட்டான் ஸ்கெட்சு அவனுக்கு தமிழ்நாடே போட்டது பாஸ் கெட்சு சிதாவை தூக்க ரவன் நந்தான் போட்டான் ஸ்கெட்சு ரவனுக்கு பண்ண தலை போட்டு

0: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
1: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
2: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 3852 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000, 416-284-7000.
3: புதிய வீடு வாங்குபவர்களுக்கு மாகாண அரசு வழங்கும் $130,000 வரை HST ரீபேட். இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டவுன் ஹவுசஸ் $650,000 இருந்து, டிடாச் ஹோம் $799,000 இருந்து, டபுள் கராஜ் டிடாச் $983,000 இருந்து, பினிஷ் பேஸ்மெண்ட் சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன், மேலும் ஃப்ரீ அசைன்மெண்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி, 416-888-8044, 416-888-8044.
4: ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார்
5: Franklin Law Firm, ரவி நடராஜா.
6: Working for you.
4: விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன்டவுன், வெஸ்டர்ன், பிரம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
6: Working for you.
7: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
8: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
9: அதிகாரம் 5, இல்வாழ்க்கை. அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. குடும்ப வாழ்வில் அன்பும் அறநெறியும் நிறைந்திருந்தால் அதுவே வாழ்வின் பண்பட்ட இலக்கணமாகவும் சிறந்த பயனாகவும் அமையும். அன்பே இல்லறத்தின் இனிய பயன்.
3: பொறுப்பு துறப்பு CMR தமிழ் ஒலிபரப்பில் இடம்பெறும் கலந்துரையாடல்கள், விவாதம் மற்றும் நிகழ்ச்சிகளில் வெளியிடப்படும் கருத்துக்கள் அவற்றுள் பங்கு பெற்றுபவர்களின் கருத்துக்கள் மட்டுமே. அத்துடன் விளம்பரதாரர்களினால் தெரிவிக்கப்படும் எந்தவிதமான தவறுதலான தகவல்களுக்கும் CMR பொறுப்பல்ல என்பதனையும் எமது நேயர்களுக்கு அறியத் தருகின்றோம். அத்துடன் விளம்பரதாரர்கள் மற்றும் அனுசரணையாளர்களோடு எந்த ஒப்பந்தத்திலும் கையெழுத்திடுவதற்கு முன் அதன் அனைத்து விதிமுறைகளையும் கவனமாக பரிசீலிக்கவும். தேவையெனில் உங்கள் சட்டத்திறனை ஊடாக ஒப்பந்தத்தை மதிப்பாய்வு செய்யுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். விளம்பரதாரருடன் நீங்கள் மேற்கொள்ளும் ஒப்பந்தம் அல்லது பரிவர்த்தனை தொடர்பான அனைத்து பொறுப்பும் மற்றும் விளைவுகளும் உங்களுக்கும் அந்த விளம்பரதாரருக்கும் இடையிலானது மட்டுமே.

0: புதிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.
1: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
2: 35 மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 மணி டிரான்ஸ்பர்,
1: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சிற்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
2: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோட், யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம். 9056677200, 9056677200.
3: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
4: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே. நோ நோ நோ.
5: முதியோர் பராமரிப்பு VKR Retirement Home, ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில் ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் VKR Retirement Home Inc. உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 VKRH.com.

அப்புறம் உங்களை சந்திக்கிறது இல்லையா? அதனால ஒரு தத்துவத்தோடு இந்த சுகானுபவத்தை ஆரம்பிக்கலாமே அப்படின்னு நினைக்கிறேன்.

என்ன பிறவிகள் எடுத்தாலும் உன்னை தேடி வருவேன், என் செல்லம் ஓடி வருவேன். எத்தனை பிறவிகள் எடுத்தாலும் உன்னை தேடி வருவேன், என் செல்லம் ஓடி வருவேன். அன்பாக நான் இருந்ததுனா தோல்லையே தொங்கி நின்றுருப்பேன். எங்க வீட்டு குத்து விளக்கு நீ கெட்டா என் வாழ்க்கையே கெத்து.

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது தமிழ் HD. உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்தராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
1: Nissan head to head event இப்பொழுது Morningside Nissan இல் approval credit க்கு 2026 Nissan Rock 5 வருடங்களுக்கு 0 finance இல் demo வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு. 2026 Nissan Sentra க்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் free oil and filter change. கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் credit இருந்தாலும் approval. அஜிந்தன் தவராஜா 416-804-2365. 416-804-2365. அஜிந்தன் தவராஜா.
2: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
3: 22 carat 1 gram நகைக்கு 100 to $150 வரையும், 22 carat 1 pound நகை அடகுக்கு 1000 to $1200 வரை கொடுக்கணும்.
2: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
3: துபாய், சிங்கப்பூர் 22 carat தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
4: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
3: மிடில் ஃபீல்ட் அண்ட் பிஞ்ச் GTA ஸ்கொயர் மாலில் ஜீவா ஜுவல்லர்ஸ்.
2: 416-834-2266.
5: Everything okay? No problem. And did you
4: bar closing that? The customer you're trying to reach is not
6: available. Pradhi Silvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhikavatti selutthi kundurukkundeerkala. Ungal mortgage gadai vangikku maatavum. Call Pradhi Silvam 416-268-0155. 416-268-0155.
5: Last minute left. Closing day, the brothers, chillatuk, thanks.
4: Chillam illa da, Selvam.
5: Cherry, cherry.
7: Tamilan endru sollada, thalidum irundhu nillada, tharaniyai nee vellada.
6: Thirukkural, eeradiyal, ulagalandha, deivapulavanin kural kelpom.
8: Adhigaram 5, ilvaalkai. Anpum, aranum, udaithaayin, ilvaalkai. பண்பும் பயனும் அது. அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை. பண்பும் பயனும் அது. குடும்ப வாழ்வில் அன்பும் அறநெறியும் நிறைந்திருந்தால் அதுவே வாழ்வின் பண்பட்ட இலக்கணமாகவும் சிறந்த பயனாகவும் அமையும். அன்பே இல்லறத்தின் இனிய பயன்.

0: புதிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
2: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்.
1: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்.
2: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. CK செந்தூரன், 416-400-8383.
1: சுகந்தன், 416-540-6269.
2: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ். வட்டி வீதம் குறைந்து வருகிறது, வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலிட ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTA-யில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரொஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
3: ஆலோசனைகளும்
2: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட், ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி, வித்தகன். 416-475-4661. 416-475-4661.
4: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
5: இல்லடா.
4: ஹலோ, காசு வந்ததாடா?
5: இன்னும் வரல காசு.
4: காசு வந்துச்சா?
5: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
6: What's happening? So sad.
7: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன். 905-456-8433.
2: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் சென்டர், லோட்டஸ், 401 அருகில் பெல்ஃபீல்ட் அண்ட் ஹைவே 27 121 சிட்டி வியூ டிரைவ், எட்டோபிகோவில். ஆன் சைட் கிரிமேஷன், அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. லோட்டஸ் ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன்.
8: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஜூன் மாதம் 23 கலந்து கொள்ளும் கலைஞர்கள் குரு பிரசாத், பத்ரி நாராயணன் மற்றும் ஷியாமலா விஜய். CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
9: அப்படின்ற

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ் ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 6478879358. ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி, AKS ரியல்டி டீம், ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் CK செந்தூரன் மற்றும் குணா குணராஜா, ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க விற்க லீஸ் செய்ய மார்க்கெட் நாலேஜ் ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் CK செந்தூரன் 416-220-8888, குணா குணராஜா 647-624-4165. புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம். HST ரிபேட் $130,000 வரை பெறுங்கள். CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்று தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை, இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கன்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் CIBC அபிசெல்வம் 416-821-0462. நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
1: ஏசியா கோல்ட் இங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
0: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் June 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
1: ஏசியா கோல்ட் இங்க்
0: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்
1: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்,
0: இட்டோபிகோ
1: 416-746-2742.
2: KM Business Solutions. Business Registration, Accounting, Income Tax, HST Registration, HST Rebate, Food Handler Certificate, Smart Serve, PTC Licenses, City and Alcohol Approvals, Ivatodu Citizenship, PR Work Permituden, Sri Lankan Dual Citizenship, CPA Matum Anubhavam Vaindhavargalin Survey, KMBusiness.ca 647-522-1775 647-522-1775.
3: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
4: அதிகாரம் 5 இல்வாழ்க்கை. அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. குடும்ப வாழ்வில் அன்பும் அறநெறியும் நிறைந்திருந்தால் அதுவே வாழ்வின் பண்பட்ட இலக்கணமாகவும் சிறந்த பயனாகவும் அமையும். அன்பே இல்லறத்தின் இனிய பயன்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. பிரம்டன் ஸ்ரீ புவனேஸ்வரி அம்மன் ஆலயத்தின் வருடாந்த மகோத்சவ பெருவிழா ஜூன் மாதம் 21ஆம் தேதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி 15 நாட்கள் பகலும் இரவும் இடம்பெறுகின்றது. ஜூன் 20 சனிக்கிழமை தேவதா அனுக்கியை, 26 மஞ்சத் திருவிழா, ஜூலை 3 சப்பரம், 4ஆம் தேதி சனிக்கிழமை தேர் திருவிழா, ஜூலை 5 ஞாயிறு காலை தீர்த்து திருவிழா, இரவு கொடியிறக்கம். இரக்கம் 230 வில்கின்சன் ரோட், பிரம்டன். 905-459-7042. புவனேஸ்வரி அம்மன் .ca.
1: என்ன கார் லோனும் கிடைக்குதில்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குதில்ல என்று கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
2: ஆண்டி ஓட்டோக்கு போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டான், வேலையும் கிடைச்சிட்டு.
3: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300.
4: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 24,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
5: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
4: ஒன்றாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
5: 416-489-2000. GTA கிரெடிட்.
6: 20 ஆண்டுகளாக தமிழ் மக்களுடன் பயணிக்கும் ஒரு நம்பிக்கையான சட்ட நிறுவனம் தெரியுமா?
5: ஆம், அதுதான் The Law Office of Melanie David.
6: தமிழ் சமூகத்தின் அன்புக்கும் ஆதரவுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து தமிழ் மக்களுக்கு சேவை செய்ய ஆவலுடன் காத்திருக்கின்றார்கள்.
5: வாகன விபத்து கோரிக்கைகள், ஸ்லிப் அண்ட் ஃபால் போன்ற சட்ட தேவைகளுக்கு நம்பிக்கை அனுபவம், The Law Office of Melanie David.
6: 416-271-5992.
5: Markham & Progress, 885 Progress Avenue, Scarborough. 416-271-5992.

0: சிகரெட்.
1: வீரர்களின் இடையே ஒரு வீரர் போல சில நொடி வாழ்கின்ற.
0: ஓகே, வெக்கம்.
1: பெண்மை பேசிடும்
0: மீசை.

0: குறைந்திடும் முதல் HD தமிழ் HD. மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-6049. மனம் கவர்ந்த ராஜா செட்டிநாடு இப்பொழுது ஸ்காப்ரூவில் சவுத் இந்தியன், நார்த் இந்தியன், ஸ்பைசி இண்டோ சைனீஸ் உணவுகள். காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை கிடைக்கும் 450-க்கும் மேல் ஐட்டம்ஸ் கொண்ட மெனு. முயல், காடை, ஈரல் கறி, ஆம்பூர், செட்டிநாடு, திண்டுக்கல் ஸ்டைல் சீரக சம்பா பிரியாணி, சூடான மல்லிப்பூ இட்லி, விதவித தோசைகள், டைனிங் டேக் அவுட் அண்ட் கேட்டரிங். ராஜா செட்டிநாடு, 825 பேஸ்மோ அவென்யூ, C101 ஸ்காப்ரூ, 416-299-9393. உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி வர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள். ரமேஷ்,
1: 2462.
2: அதிகாரம் 5, இல்வாழ்க்கை. அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. குடும்ப வாழ்வில் அன்பும் அறநெறியும் நிறைந்திருந்தால் அதுவே வாழ்வின் பண்பற்ற இலக்கணமாகவும் சிறந்த பயனாகவும் அமையும். அன்பே இல்லறத்தின் இனிய பயன்.

Ande, Tadei!

0: காலை நேர வணக்கத்துடன் சியமா தமிழேஸ்டியின் அழகிய காலை பொழுதில் உங்களுடன் இணைந்து சிறப்பிக்கும் ரஜி.
1: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் சிஎம்ஆர் தமிழ் எச்டி. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் எச்டி தமிழ் எச்டி தமிழ் எச்டி.
0: இன்று ஜூன் மாதம் 22 தேதி திங்கட்கிழமை நேரம் காலை 9:01.
1: கனடாவின் முதல் முதல் முதல் எச்டி இது இது தமிழ் எச்டி.
0: இன்றைய நாள் உங்கள் எல்லோருக்கும் ஒரு ஆரோக்கியம் நிறைந்த ஒரு நாளாகவும் மகிழ்ச்சிகள் கூடிய ஒரு நாளாகவும் இருக்க வேண்டும் என்று வாழ்த்திக் கொண்டு இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் சிஎம்ஆர் குடும்பம் சார்பாக வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம்.
1: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் சிஎம்ஆர் தமிழ் எச்டி. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் எச்டி தமிழ் எச்டி தமிழ் எச்டி.
0: சிஎம்ஆரின் மனத்தியால செய்திகள்.
2: மனத்தியால செய்திகள்
3: சிஎம்ஆர் தமிழ் எச்டி அவலி நியூஸ்.
4: மே மாதத்துக்கான பணவீக்க வீதம் குறித்த சமீபத்திய புள்ளி விவரங்களை கனேடிய புள்ளி விவரவியல் துறை இன்று வெளியிடவுள்ளது. எண்ணெய் மற்றும் பெட்ரோல் விலைகள் அதிகமாக இருப்பதனால் இம்மாதத்தில் பணவீக்கம் அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. ஏப்ரல் மாதத்தில் 2.8% இருந்த வருடாந்த பணவீக்க வீதம் மே மாதத்தில் 3% உயர்ந்திருக்கும் என்பதே பொருளாதார நிபுணர்களின் கணிப்பாக உள்ளது. மே மாதத்தில் பெட்ரோல் விலை உயர்ந்ததனால் அது பணவீக்கத்தை அதிகரிக்கும் என்று டிடி வங்கியின் மூத்த பொருளாதார நிபுணர் தெரிவித்திருக்கின்றார். எனவே அந்த அறிக்கையில் பெட்ரோல் தவிர்த்த ஏனைய பொருட்களின் விலைகளில் என்ன மாற்றம் ஏற்பட்டுள்ளது என்பதையே காண இருப்பதாக இந்த பொருளாதார நிபுணர்கள் குறிப்பிட்டிருக்கின்றனர். பணவீக்கத்தை கட்டுக்குள் வைக்க 2% இலக்கை கொண்டிருக்கின்ற பேங்க் ஆப் கனடா எரிசக்தி வெளியேற்றத்தின் தாக்கம் மற்ற பொருட்களின் விலைகளிலும் பரவலாக எதிரொலிப்பதற்கான அறிகுறிகள் இதுவரை குறைவாக காணப்படுவதாக தெரிவித்துள்ளது. மொன்ட்ரியல் நோட் பகுதியில் உள்ள காவலர்கள் மீதான இனவரி தொடர்பான குற்றச்சாட்டுகள் குறித்து மொன்ட்ரியல் காவல்துறை தலைவர் நகர அதிகாரிகளோடு தனியான ஆலோசனைகளை நடத்தவிருக்கின்றார். பொது பாதுகாப்புக்கான நகரமன்ற குழுவின் உறுப்பினர்கள் மொன்ட்ரியல் காவல்துறை தலைவர் ஃபேடி டாகருடன் தனிப்பட்ட முறையில் சந்தித்து பேச்சுக்களை நடத்த இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. தேர்ந்தெடுக்கப்பட்ட நகராட்சி அதிகாரிகள் மொன்ட்ரியலில் காவல்துறையின் ஆண்டறிக்கையை ஒரு பொதுக்கூட்டத்தில் ஆய்வு செய்வதாகவே முதலில் திட்டமிடப்பட்டிருந்தது. இனவரி மற்றும் பாகுபாடு காட்டும் நடத்தைகள் தொடர்பான குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து கடந்த வாரம் காவல்துறை 16 அதிகாரிகளை ரோந்து பணிகளில் இருந்து நீக்கியது. அவர்களில் இருவர் இடைநீக்கம் செய்யப்பட்டு அவர்கள் மீது குற்றவியல் விசாரணை இடம்பெற்று வருகின்றது. சீனாவில் இருந்து ஏற்படக்கூடிய பாதுகாப்பு அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ளும் வகையில் தாய்வான் ராணுவம் மற்றும் ஏனைய உறுப்பினர்களை திங்கட்கிழமை 5 போர் தயார் நிலை பயிற்சியை ஆரம்பித்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உடனடி போருக்கு தயார் நிலை பயிற்சி என்ற தலைப்பில் இந்த பயிற்சி நடவடிக்கை ஆரம்பமாகியிருக்கின்றது. தாய்வானின் தேசிய பாதுகாப்பு அமைச்சகத்தின் தகவலின்படி இந்த பயிற்சி ராணுவத்தின் வருடாந்த பயிற்சி திட்டத்தின் ஒரு பகுதியாகும். இது வழக்கமாக முன்கூட்டியே திட்டமிடப்பட்ட பயிற்சிகளிலிருந்து மாறி மிகவும் யதார்த்தமான மற்றும் போர் சார்ந்த சூழல்களை மையமாக கொண்ட பயிற்சிகளை நோக்கி நகர்வதை நோக்கமாக கொண்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கட்டளை அமைப்புகள் கூட்டு நடவடிக்கைகளுக்கான ஒருங்கிணைப்பு, தளவாட ஆதரவு மற்றும் ஒட்டுமொத்த போர் செயல்திறன் ஆகியவற்றை மேம்படுத்துவதில் இந்த பயிற்சி கவனம் செலுத்தும் என்றும் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. பல்வேறு ராணுவ பிரிவுகளுக்கிடையிலான ஒத்துழைப்பை மேம்படுத்தவும் நெருக்கடியான சூழல்களில் கட்டளை மற்றும் கட்டுப்பாட்டு திறன்களை செம்மைப்படுத்தவும் இது உதவும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. கட்டாரின் பிரதான இயற்கை எரிவாயு சுத்திகரிப்பு நிலையத்தில் ஏற்பட்ட பயங்கர வெடிப்புச் சம்பவத்தில் 54 பேர் காயமடைந்ததோடு மேலும் 18 பேர் காணாமல் போனதாக அதிகாரப்பூர்வ தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த வெடிப்புச் சம்பவத்திற்கு தொழில்நுட்ப கோளாறு காரணம் என்று முதல்கட்ட விசாரணைகளில் தெரியவந்ததாக கட்டார் உள்நாட்டு விவகார அமைச்சு தெரிவித்திருக்கின்றது. இந்த வெடிப்பு காரணமாக ஆலைக்கு வெளியே பொதுமக்கள் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் வகையிலான நச்சுவாயு அல்லது எரிக்கசிவுகள் எதுவும் ஏற்படவில்லை என்று அமைச்சு உறுதிப்படுத்தியுள்ளது. தொழில்துறை மையத்தை நிர்வகிக்கும் கட்டார் எனர்ஜி நிறுவனம் வெடிப்புச் சம்பவத்தை அடுத்து அவசரகால மீட்புக் குழுவினர் உடனடியாக செயற்பட்டு ஆலையில் பரவிய தீயை முழுமையாக கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்ததாக தெரிவித்துள்ளது. தென்கொரியாவின் முன்னாள் ஜனாதிபதி

0: யூன்சுக் இயோலின் ஆட்சி கவிப்பு சதி முயற்சிக்கு துணையாக செயற்பட்ட குற்றச்சாட்டில் தென்கொரியாவின் முன்னாள் நீதியமைச்சர் பாக் சுங் ஏவுக்கு சியோல் மத்திய மாவட்ட நீதிமன்றம் 25 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளித்திருக்கின்றது. கடந்த 2024 டிசம்பர் மாதத்தில் தென்கொரியாவில் ஜனாதிபதி யூன்சுக் இயோல் திடீரென ராணுவ சட்டத்தை பிறப்பித்தார். நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அவசரமாக கூடி அதற்கு எதிராக வாக்களித்ததனால் இந்த உத்தரவு வரும் 6 மணித்தியாலங்களில் ரத்தானது. இந்த விவகாரத்தில் ஜனாதிபதிக்கு துணையாக நின்று ஆட்சி கவிழ்ப்பு சதியில் ஈடுபட்டதாக முன்னாள் நீதியமைச்சர் மீது குற்றம் சுமத்தப்பட்டது. ராணுவ சட்டம் பிறப்பிக்கப்பட்ட 6 மணித்தியாலங்களில் அரசாங்கத்திற்கு எதிரான முக்கிய அரசியல் தலைவர்கள் மற்றும் செயற்பாட்டாளர்கள் கைது செய்யப்பட்டால் அவர்களை அடைப்பதற்கு சிறைச்சாலைகளில் உள்ள இடவசதி குறித்து நீதியமைச்சர் பாக் சுங் ஜே ஆராய்ந்ததாக அரசு தரப்பு நிரூபித்துள்ளது. அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி சட்டத்தையே சதி திட்டத்திற்கான ஒரு கருவியாக அவர் மாற்றியதாக குறிப்பிட்ட நீதிமன்றம் அரசு தரப்பு கோரிய 20 ஆண்டுகளை விடவும் கூடுதலாக 25 ஆண்டுகள் சிறை தண்டனையை விதித்துள்ளதாக செய்தி வெளியாகியிருக்கின்றது. உலகக்கோப்பை கால்பந்தாட்ட தொடரில் நியூசிலாந்து அணியை 3-1 என்ற புள்ளி கணக்கில் வீழ்த்தி எகிப்து வெற்றி பெற்றிருக்கின்றது. 23வது உலகக்கோப்பை கால்பந்தாட்ட தொடர் கனடா, அமெரிக்கா மற்றும் மெக்சிகோவில் இடம்பெற்று வருகின்றது. இதில் பிசி பிளேஸ் வான்கோ ஸ்டேடியத்தில் இடம்பெற்ற போட்டியில் ஜி பிரிவு லீக் ஆட்டத்தில் நியூசிலாந்து மற்றும் எகிப்து அணிகள் மோதின. ஆட்டத்தில் யாருக்கும் சிவப்பு அட்டை காண்பிக்கப்படவில்லை என்றும், ஆனால் நியூசிலாந்து அணிக்கு 2 முறையும் எகிப்து அணிக்கு 1 முறையும் மஞ்சள் அட்டை காண்பிக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எகிப்து அணி புள்ளிப்பட்டியலிலும் முதல் இடத்தில் உள்ளது. நியூசிலாந்து அணி இறுதி இடத்திற்கு சென்றிருக்கின்றது. மே மாதத்துக்கான பணவீக்க வீதம் குறித்த சமீபத்திய புள்ளி விவரங்களை கனேடிய புள்ளி விவரியல் துறை இன்று வெளியிடவுள்ளது.
1: மனத்தியாலச் செய்திகள் CMR தமிழ் HD 101.3.

0: மணத்தியான செய்திகளை தொடர்ந்து, டொரண்டோவின் தற்பொழுதைய காலநிலையானது 17 பாகை செல்சியஸில் காணப்படுகின்றது. தற்பொழுது உணர்நிலையும் 17 பாகையில் காணப்படுகின்றது. மழை பொழிவதற்கான சாத்தியக்கூறுகளும் தற்பொழுது 60% காணப்படுகின்றன. 1.7 மில்லிமீட்டர் மழை பொழிவதற்கான சாத்தியக்கூறுகள் காணப்படுகின்றன. இன்று இரவு பொழுது வெப்பநிலையாக 13 பாகையிலும், நாளைய காலை பொழுது வெப்பநிலையாக 15 பாகை செல்சியஸிலும், நாளைய மதிய பொழுது வெப்பநிலையாக 23 பாகையிலும் காணப்படுகின்றது. நாளைய மறுதினம் புதன்கிழமை அதிகூடிய வெப்பநிலையாக 24 பாகையிலும் காணப்படுகின்றது. நாளையும் நாளை மறுதினமும் சூரியன் மிகவும் பிரகாசமாகவும் காணப்படுகின்றது.
1: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
2: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
3: இல்லடா.
2: ஹலோ, காசு வந்ததாடா?
3: இன்னும் வரல காசு.
2: காசு வந்துச்சா?
3: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
4: What's happening? So sad.
1: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்டன், 9054568433.

0: புதிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: அழகிய காலை பொழுதில் சிஎம்ஆர் தமிழ் எஸ்டியில் தமிழா தமிழா நிகழ்ச்சியில் இணைந்து நீங்கள் 10 மணி வரை உங்களுக்கு பிடித்தமான பாடல்கள் கேட்டு மகளெல்லாம் தொடர்ந்து 10க்கு 10 நிகழ்ச்சியில் 10 மணியிலிருந்து 11 மணி வரை உங்களுடைய வாக்கள் நீங்கள் இணைந்து பதிவிடலாம். உங்களுடைய வாக்கள் அடிப்படையில் உங்களுக்கு 5 திரைப்படங்கள் தரப்படும். அந்த 5 திரைப்படங்களை நீங்கள் தரவரிசைப்படுத்தி வாக்கள் பதிவிடலாம். 11 மணி வரை தொடர்ந்து 11 மணியிலிருந்து உங்களுடைய வாக்கள் அடிப்படையில் முதலிடம் பெறும் 2 திரைப்படங்களுடைய பாடல்கள் உங்களுக்கு 11 மணியிலிருந்து இடம்பெறும். தொடர்ந்து 12 மணியிலிருந்து 1 மணி வரை என்றும் கலக்க நிகழ்ச்சியினூடாக வரலாற்றில் இன்றைய நிகழ்வுகள் சம்பந்தமான பலதரப்பட்ட தகவல்களை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி 416-464-2222.

0: கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் HD.
1: அழகிய காலை பொழுதில் சிஎம்மா தமிழ் எஸ்டியின் தமிழ தமிழ நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் முதலாவது நேயர் வணக்கம்.
2: வணக்கம். இந்த அழகிய காலை பொழுதில் உங்கள் ஈதியன் எப்படி நிதானமா இருக்கிறீங்களா? நீங்க
1: நல்ல சுகமாக இருக்கின்றேன், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: ஓ, நான் நலமாக இருக்கின்றேன். நான் செய்யும் கொஞ்ச நாளா காணியில
1: உங்களை ஒரே காணி இல்ல.
2: அப்படியா? இந்த வியாழன் காணியில தானே ஆனபடிய பத்தத்தல படத்திலிருந்து ராவடி அந்த பாடல ஒரு உற்சாகமா தொடங்குவோம்.
1: கண்டிப்பாக அந்த பாடலை தொடர்ந்து சந்திப்போம். நன்றி.
2: நன்றி. வணக்கம்.
1: நன்றி. இந்த பாடல் ரகுமானனுடைய இசையமைப்பில், சினேகனுடைய வரிகளில், சுபா மற்றும் நிவாசின் குரலில். வழக்கமான நேரம் 9:12.

0: விருதுகள் பல பெற்ற வெற்றிகரமான வீடு விற்பனை முகவர் ஜே பரமநாதன் J.CA அனுசரணையில் பிரம்டன் தமிழ் ஒன்றியம் பெருமையுடன் வழங்கும் ஈழம் சாவடி 2026 எதிர்வரும் ஜூலை 10, 11, 12 தேதிகளில் பிரம்டன் சாக்கர் சென்டரில் பிரம்மாண்டமாக நடைபெறுகின்றது. கனேடிய கலைஞர்களோடு தென்னிந்திய கலைஞர்களான ராம் மகராஜபுரம், சரிகமபா புகழ், அக்ஷயா சிவ்குமார் மற்றும் சூப்பர் சிங்க புகழ், கனேடிய பாடகி சின்மாயி சிவகுமார் ஆகியோர் கலந்து கொள்ளும் மாபெரும் கலை சங்கமம் ஈழம் சாவடி 2026.
1: தமிழா தமிழர் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
2: வணக்கம் ராஜா, மதன் கலக்கின்றேன். நீங்க நல்லா இருக்கிறீங்களா?
1: நல்ல சுகமாக இருக்கின்றேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: ஓ, நல்ல மகிழ்ச்சியா இருக்கின்றோம். பாதஸ்தை எல்லாம் முடிஞ்சது. நம்ம நல்ல மகிழ்ச்சி, நல்ல மகிழ்ச்சியா போய் கொண்டிருக்கின்றது.
1: நல்லது. இன்றைய பொழுது எப்படி இருக்கிறது? நல்ல ஒரு காலநிலை வேற எப்படி இருக்கிறது?
2: காலநிலை கொஞ்சம் குளிரா இருக்குது, இல்லை மப்பு இதாக இருக்கின்றது. மழை சாடியா தான் துடிக்கொண்டிருக்குது, துளி துளியா துடிக்கொண்டிருக்குது. ஓகே, நல்ல இதாக இருக்கின்றது. நல்ல வெதர் நல்லா இருக்கின்றது.
1: ஆமா,
2: அந்த வாகனங்களும் மூடத்தக்கதா இருக்கு. அந்த அவ்வளவு இதில் நல்ல இதாக, நல்ல அமைதியா அமைதி பூங்கா மாதிரி இருக்குது.
1: ஆமா, என்று கொஞ்சம் டிராஃபிக் குறைவா இருக்குது.
2: ரபிக்கும் கொஞ்சம் குறைவு தான்.
1: சொல்லுங்கள், என்ன பாடல் தெரியுது?
2: இந்த பாட்டு கேப்போம். ஒரு தாஜ்மஹால் உண்டு, அந்த பாட்டு கேப்போம்.
1: ஆமாம், ஹரிஹரன் பாடிய பாடல். அந்த திரைப்படம் வந்து கண்ணோடு காண்பதெல்லாம்.
2: நன்றி நன்றி நன்றி
1: நன்றி, தொடர்ந்து சந்திப்போம்.
2: நன்றி நன்றி நன்றி, வணக்கம்.
1: வணக்கம். இந்த நேரம் 9:17.

0: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
1: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
0: 905-417-6069.
1: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca 905-417-6069.
2: தமிழா தமிழா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
3: காலை வணக்கம். நான் சுதாகர். நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நல்ல சுகமாக இருக்கின்றேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
3: நானும் நல்ல சுகமாக்கன். எனக்கு வந்து விக்ரம் படத்துல இருந்து மீண்டும் மீண்டும் வந்த பாட்டு.
2: மீண்டும் மீண்டும் பா, எஸ்பிபியின் ஜானகியின் பாடிய பாடு. கேட்டு மகிழுங்கள். நன்றி, தொடர்ந்து சந்திப்போம்.
3: நன்றி, வணக்கம்.
2: நன்றி. வணக்கம். இந்த நேரம் 9:23.

0: இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000, ஸ்கார்ப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000, மை மெக்கானிக் auto.ca.
1: தமிழா தமிழ நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
2: அழகிய காலை, வணக்கம்.
1: வணக்கம், எப்படி இருக்கிறீங்க?
2: நல்ல நலமா இருக்கிறோம், நீங்கள் எப்படி?
1: நானும் நல்ல சுகமாக இருக்கின்றேன், நன்றி.
2: சொல்லுங்க,
1: நீங்க லீவ் எடுத்துட்டு போயிட்டு நிக்கிறீங்க அப்படித்தானே?
2: கண்டுபிடிச்சிட்டீங்களா? ஆமா, லீவ் எடுத்தேன், அப்பாயின்மெண்ட் சொல்லி, ஆனா டாக்டர் கேன்சல் பண்ணிட்டாங்க இன்னைக்கு. பரவாயில்ல, இப்போ பாட்டு வந்து எனக்கு பீட்ஸ் படத்துல ஜாலியா ஜிம்கானா பாடுங்க.
1: ஜாலியா ஜிம்கானா? வீட்டுல இருந்து ஹாப்பியா இருந்து பாட்டு கேட்க போறீங்க?
2: ஆமா ஆமா, வேற என்ன பண்ணும்.
1: நல்லது கேட்டு மக்கள் எங்க தொடர்ந்து சந்திப்போம்.
2: நன்றி.
1: இந்த பாடல் அனிருத்தினுடைய இசையமைப்பில், கார்த்திகனுடைய வரிகளில், விஜயினுடைய குரலில். அழைக்கும் நேரம் 9:30 நிமிடம்.

0: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் சிஐபிசி மோர்கேஜ் அட்வைசர். ஐம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
1: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ சிஐபிசி மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757.
2: தமிழ தமிழ நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
3: வணக்கம் கார்த்தி, நான் இருக்கேன்.
2: எப்படி இருக்கிறீங்கள்?
3: சுகமா இருக்கிறேன். இந்த நீங்க நாள் தானே இன்றைக்கு, நாளைக்கு தான் சந்தோஷமா இருக்கிறோம்.
2: நல்லது சொல்லுங்கள், இன்றைக்கு என்ன பாடல் தெரிவு?
3: இன்றைக்கு உழவன் சுட்டு மாதிரி பாட்டு, பச்சை கிளி முத்துச்சரம். இந்த பாட்டை கேட்போம்.
2: கிளி முத்துச்சரம், ஆமா. கேட்டு மகிழுங்கள். நன்றி,
3: வாய்ப்புக்கு நன்றி சார்.
2: நன்றி. இந்த பாடல் வந்து MSV-னுடைய இசையமைப்பில், வாளியினுடைய வரிகளில், TMS மற்றும் சுசீலாவின் குரலில். வாளிக்கு வந்து நேரம் 9:34.

0: ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் Franklin Law Firm ரவி நடராஜா.
1: Working for you.
0: விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன்டவுன், வெஸ்டர்ன், பிரம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
1: Working for you.
2: தமிழ தமிழ நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம். நல்ல சுகமாக இருக்கின்றேன், நீங்க எப்படி இருக்கிறீங்க ரமேஷ்?
3: நானும் அதே சுகமா இருக்கின்றேன்.
2: சொல்லுங்க, இன்னைக்கு என்ன பாடல் தெரிவு?
3: பாடல் வந்து நாயகன் படத்திலிருந்து நீ ஒரு காதல் சங்கீதம் பாடல்.
2: அந்த பாடல் மனோன் சித்ராம் பாடிய பாடல்.
3: ஆமா.
2: கேட்டு மக்களுங்கள் தொடர்ந்து சந்திப்போம். நன்றி.
3: நன்றி, வணக்கம்.
2: நன்றி. வலைக்கு மணி நேரம் 9:41.

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD.
1: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
2: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
3: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 3852 ஃபிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000, 416-284-7000.
4: தமிழ தமிழ நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
5: வணக்கம், நான் ஈசன் நாயகர். எப்படி இருக்கீங்க?
4: நல்ல சுகமாக இருக்கின்றேன் ஈசன். நீங்க எப்படி இருக்கீங்க?
5: நானும் நலமா மகிழ்ச்சியா
4: இருக்கேன். சொல்லுங்க, எனக்கு என்ன பாடல் தெரியும்?
5: அமரகாவியம் படத்துல இருந்து மௌனம் பேசும் அந்த பாட்டு.
4: மௌனம் பேசும் அந்த பாட்டு. ஏன் எனக்கு இந்த பாடல் தெரியும்?
5: திடீரென்று ஒரு ஆசை வந்தது. எல்லாருக்கும் இனிய தந்தைய தின வாழ்த்துக்கள், பிந்திய தந்தைய தின வாழ்த்துக்கள் சொல்லிக்கோங்க.
4: நல்லது,
5: தந்தையரோடு வாழ்த்துறையில நானும் வாழ்த்தோம்.
4: கண்டிப்பா, ஆமாம், அனைத்து தந்தையருக்கும் தந்தையத்தின் நல்வாழ்த்துக்கள் சிஎம்ஆர் குடும்பம் சார்பாக நாங்களும் தெரிவித்துக் கொண்டு பிந்திய வாழ்த்துக்களை. நீங்க கேட்ட பாடல் வருகிறது கேட்டு மகிழுங்கள். நன்றி. இந்த பாடல் வந்து ஜிப்ரானுடைய இசையமைப்பில், ஜிப்ரான் மற்றும் சித்ராவினுடைய குரலில். நாளைக்கு இந்த நேரம் 9:47.

0: புதிய வீடு வாங்குபவர்களுக்கு மாகாண அரசு வழங்கும் $130,000 வரை HST ரீபேட். இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டவுன் ஹவுசஸ் $650,000 இருந்து, டிடாச் ஹோம் $799,000 இருந்து, டபுள் கராஜ் டிடாச் $983,000 இருந்து, பினிஷ் பேஸ்மெண்ட் சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன், மேலும் ஃப்ரீ அசைன்மெண்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி, 416-888-8044.
1: தமிழா தமிழ நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் நேயர்களை சந்திக்கலாம். வணக்கம்.
2: வணக்கம் ராஜி. நான் இந்த பவன் கேக்க, எப்படி இருக்கீங்க?
1: நல்ல சுகமாக இருக்கின்றேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நல்ல சுகமா இருக்கிறேன்.
1: எப்படி இருக்கு வென்குவர் காலநிலை?
2: என்ன
1: பாடல் தெரிவு?
2: எனக்கு மௌனராகம் படத்துல இருந்து மன்றம் வந்து சென்றலுக்கு அந்த படக்கப்பம்.
1: SBB பாடிய பாடல். உங்களுடைய பாடல் வரக்கிறது கேட்டுமாக்கள். நன்றி, தொடர்ந்து சந்திப்போம்.
2: நன்றி ராஜி.
1: நன்றி. அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
3: வணக்கம் ராஜி.
1: வணக்கம் தவம், எப்படி இருக்கிறீங்க?
3: நீடும் வைகையிலே வென்றாடும் மானே, தலாட்டும் பானிலவில் சீராட்டும் பண்ணிலவில் ரீமேக்ஸ். இந்த பாட்டு புதுசா ரீமேக்ஸ் ஆடிச்சுக்கிறாங்க, அந்த பாட்டு தான் பழைய பாட்டு கொண்டா.
1: நீரோடும் வைகையிலே
3: சென்றாடும் மீனே, கலாட்டும் பானிலவில்.
1: உங்களுடைய பாடல் வருகிறது வெறும் கேட்டு மக்கள் எங்க, தொடர்ந்து சந்திப்போம். நன்றி.
3: நன்றி.
1: அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
4: வணக்கம் வணக்கம் வணக்கம். இனிய காலை வணக்கம். கண்ணன் காக்கன் எப்படி இருக்கீங்க?
1: நல்ல சுகமாக இருக்கின்றேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
4: நல்லா இருக்கும், நல்லா இருக்கும், நல்லா இருக்கும். பிந்திய பந்தயத்தின வாழ்த்துக்கள். மற்ற இன்றைக்கு சமரும் தொடங்கிட்டு, எல்லாரும் நல்லா சமர் என்ஜாய்
1: பண்ணட்டும்.
4: அதுதான் என்னன்னு தெரியல. டிவிலையும் மழைண்டு போடவே இல்லை, புறாதான் சொல்றாங்க. மழை அன்எக்ஸ்பெக்டடா மழை வரப்போகுது. இப்ப வீட்டுக்குள்ளதான் இருக்கணும் போல இருக்கு. இது இன்றைக்கு வந்து சுல்தான் படத்துல நாரையும் விட அழகா பாக்கலாம் கேட்போம். அதுக்கு முதல் என்னுடைய ரொம்ப விட்ட சகோதரத்தின் மனைவி சுதர்ஷனா பகிரது என்ற பிறந்த நாளை கொண்டாதான் வீடியோ அந்த வாழ்த்தி கொண்டு என்ற ஒரே தங்கச்சியின் மகன் அவரும் இன்றைக்கு கணன் சண்முகவேல் இன்றைக்கு பிறந்த நாளை கொண்டா. கட்டாரில் இருக்கிறார் கணன் சண்முகவேல் இன்றைக்கு பிறந்த நாளை கொண்டாடுறார். அவரும் நீடுவாண்டு வாழ்த்தி கொண்டு இன்றைக்கு பிறந்த நாள் கொண்டாடுறாக்கள், திருமணம் கொண்டாடுறாக்கெல்லாம் நீடுவடி வாழ்ந்து வாழ்த்தி கொண்டு அந்த பாட்டை கேட்போம்.
1: கண்டிப்பாக கேட்டு மகிழுங்கள். நன்றி, தொடர்ந்து சந்திப்போம்.
4: நன்றி நன்றி நன்றி. வணக்கம்.
1: நன்றி. அழைப்பில் இருக்கு மறந்த நேயர் வணக்கம்.
5: வணக்கம் ஜின்னா.
1: வணக்கம் ஜின்னா, எப்படி இருக்கிறீங்க?
5: நான்
1: நல்ல சுகமாக இருக்கின்றேன். நன்றி. சின்ன வெயிலில் நிக்கிற மாதிரி இருக்கு, கொஞ்சம் சத்தம் அப்படி கேக்குது.
5: அதான் நீங்க மட்டும் பாட்டு போட காணுமா, நாங்களும் போடவோ. நாம
1: கண்டிப்பா சொல்லுங்க. என்ன பாடல் தெரியுது?
5: தளபதி கச்சேரி பாட்டு.
1: தளபதி கச்சேரி. ஆமா, உங்களுடைய பாடல் வரும். நன்றி, தொடர்ந்து சந்திப்போம்.
5: நன்றி வணக்கம்.
1: நன்றி. அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
6: காலை வணக்கம். நான் புருஷோத்தம் மங்கையகன். எப்படி இருங்க?
1: நல்ல சுகமாக இருக்கின்றேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
6: நல்ல மகிழ்ச்சியாக. நன்றி. எனக்கு ஒன்ஸ் மோர் திரைப்படத்துல இருந்து பூவே பெண் பூவே என்ற பாடல்.
1: என்ன திரைப்படம்?
6: ஒன்ஸ் மோர்.
1: ஒன்ஸ் மோர். அதிலிருந்து பூவே பெண் பூவே. ஆமா
6: ஆமா.
1: உங்களுடைய பாடலும் வரும். நன்றி, தொடர்ந்து
6: சந்திப்போம்.
1: ஆமாம், தமிழா தமிழ நிகழ்ச்சியோடு இணைந்து சிறப்பித்த அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் எடுத்துக்கொண்டு. வணக்கம்.
7: வணக்கம் ரஜி. நிர்மலாக வைக்கிறேன். எப்படி இருக்கிறீங்க?
1: நல்ல சுகமாக இருக்கின்றேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
7: ஆமாம், நலமா இருக்கிறோம்.
1: சொல்லுங்க, இன்னைக்கு என்ன பாடல்?
7: எனக்கு அமைதியான நதிய நிலை அந்த பாட்டு போடுங்க. படத்தை தான் மறந்து போனேன்.
1: அமைதியான நதியினிலே. ஆமா, அந்த பாடல் உங்களுக்கு வரும். நன்றி, தொடர்ந்து சந்திப்போம்.
7: நன்றி நன்றி. வணக்கம்.
1: தமிழா தமிழ நிகழ்ச்சியோடு இணைந்து சிறப்பித்த அனைத்து நேயர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அடுத்து ஒழிக்கவிருக்கும் பாடல் நேயர் பவான் அவர்கள் விரும்பி கேட்ட மௌனராகம் திரைப்படத்தில் இருந்து SBB குரலில் ஒழிக்கும். இந்த நேரம் 9:56.

பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு நீதியை பெற்றுக் கொடுத்தல் மற்றும் நல்லிணக்கத்தை வலுப்படுத்துதல் ஆகியவற்றில் முக்கிய பங்காற்றும் என்றும் அமைச்சர் நம்பிக்கை வெளியிட்டார். கடந்த சில மாதங்களுக்கு முன்னர் பேராதனை பல்கலைக்கழகத்தின் விடுதியொன்றில் போதைப் பொருட்களுடன் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்ட மாணவரின் மாணவர் தகுதியை ரத்து செய்வதற்கும் அவர் மீது சட்ட நடவடிக்கை எடுப்பதற்கும் பல்கலைக்கழக நிர்வாகம் நடவடிக்கை எடுத்துள்ளது. கலைப்பீடத்தில் 3 ஆண்டு படித்து வந்த குறித்த மாணவன் பல்கலைக்கழகத்தில் போதைப் பொருள் விற்பனை செய்ததாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் அவர் விடுதியில் தங்கியிருந்த அறையை பல்கலைக்கழகத்தின் ஒழுங்கு நடவடிக்கை பிரிவு ஆய்வு செய்தபோது இந்த போதைப் பொருட்களோடு அவர் கைது செய்யப்பட்டார். டெங்கு ஒழிப்பு நடவடிக்கைகளில் ஈடுபடுவதற்கு பொதுமக்கள் மத்தியில் இன்னமும் எந்தவித ஆயத்தமும் இல்லை என்று கொழும்பு மாநகர சபையின் பொதுச் சுகாதார பரிசோதர சங்கத்தின் தலைவர் அமித் குமார் கவலை வெளியிட்டிருக்கின்றார். நெடுந்தீவுக்கான அரச கடற்போக்குவரத்து சேவை இன்று முதல் ஒவ்வொரு திங்கட்கிழமைகளிலும் முன்னெடுக்கப்பட உள்ளதாக அதிகாரிகள் அறிவித்துள்ளனர். நெடுந்தீவிலிருந்து குறிகட்டுவான் நோக்கி காலை 6:15 மற்றும் 6:45 படகு சேவைகள் இடம்பெறவுள்ளன. இதேவேளை குறிகட்டுவானிலிருந்து நெடுந்தீவி நோக்கி காலை 7:30 மற்றும் 8:30 சேவைகள் இடம்பெற ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. பாதுகாப்புத்துறையில் இந்தியா வரும் கொள்வனவு செய்யும் நாடாக மட்டும் இருக்க விரும்பவில்லை என்று தெரிவித்துள்ள பிரதமர் நரேந்திரமோடி, வெளிநாட்டு தளபாட விற்பனை நிறுவனங்களுக்கான சந்தையாகவும் இருக்க முடியாது என்று தெரிவித்திருக்கின்றார். மேற்கு வங்க மாநிலம் கொல்கத்தாவில் உள்ள ஷியாமா பிரசாத் முகர்ஜி துறைமுகத்தில் இடம்பெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்று உரையாற்றிய பொழுது பிரதமர் நரேந்திரமோடி இதனை தெரிவித்தார். தமிழகத்தின் தனுஷ்கோடி பகுதியில் காவல்துறை சோதனைச் சாவடிகள் கைவிடப்பட்டிருப்பதனால் இலங்கை இந்திய நாடுகளுக்கு இடையிலான கடத்தல்கள் மற்றும் சட்டவிரோத ஊடுருவல்கள் அதிகரிக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளமை குறித்து சமூக ஆர்வலர்கள் கவலை வெளியிட்டிருப்பதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ராமேஸ்வரம் தனுஷ்கோடியிலிருந்து இலங்கை தலைமன்னார் வரையிலான தூரம் சுமார் 38 கிலோமீட்டர் மாத்திரமாகும். ஆர்டிக் தொலைதூர ரேடார் அமைப்பின் பாகங்களை BAE சிஸ்டம்ஸ் ஆஸ்திரேலியாவிடமிருந்து கொள்வனவு செய்யும் ஒப்பந்த நிபந்தனைகளுக்கு கனடாவும் ஆஸ்திரேலியாவும் ஒப்புக்கொண்டுள்ளன. வடக்கில் புதிய ரேடார் அமைப்பை மேம்படுத்துவதற்காக $6 பில்லியனுக்கும் அதிகமாக செலவிட கனடா உறுதியளித்திருக்கின்றது. இது 2029 டிசம்பரில் செயல்பாட்டுக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. போர்ப்பதட்டத்தை தணிக்கும் முயற்சிகளில் ஈரானிய குழுவினர் வெளிப்படுத்திய நிதானம் மற்றும் கண்ணியத்தை பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாப் ஷெரீப் பாராட்டியிருக்கின்றார். டொனால்டு ட்ரம்ப் அமைதியை விரும்பும் மனிதர் என்பதில் தனக்கு எந்த சந்தேகமும் இல்லை என்றும் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான போரின்போது அவர் அதை நிரூபித்துள்ளார் என்றும் ஷெரீப் தெரிவித்தார். பேச்சுவார்த்தைகள் இரவு முழுவதிலும் தொடர்ந்ததாகவும் அமெரிக்காவுடனான பேச்சுவார்த்தையில் பெரிய முன்னேற்றம் ஏற்பட்டிருப்பதாகவும் ஈரானிய வெளியுறவுத்துறை அமைச்சர் அபாஸ் அராக்ஷி தெரிவித்தார். லிபனான் போரை முடிவுக்கு கொண்டு வருவதில் பாகிஸ்தான் மற்றும் கட்டார் மேற்கொண்ட மத்தியஸ்த முயற்சிகள் பெரும் முன்னேற்றத்தை அளித்திருக்கின்றன என்று அராக்ஷி எக்ஸ் தளத்தில் குறிப்பிட்டார். இஸ்ரேலிய படைகள் தேவைப்படும் காலம் வரை தெற்கு லெபனானில் தொடர்ந்து நிலைத்திருக்கும் என்றும் தான் பிரதமராக இருக்கும் வரை ஈரான் ஒருபோதும் அணு ஆயுதங்களை தயாரிக்க அனுமதிக்கப்பட மாட்டாது என்றும் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாகு உறுதியை அளித்திருக்கின்றார். பிராந்தியத்தில் பதட்டத்தை தணிக்க சுவிட்சர்லாந்தில் அமெரிக்கா ஈரானிடையே அமைதி பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வரும் சூழலில் அவரது இந்த கருத்துக்கள் வெளியாகியிருக்கின்றன. வடக்கு பகுதியின் அன்புக்குரிய மக்களையும் இஸ்ரேலின் அனைத்து குடிமக்களையும் பாதுகாக்க தெற்கு லெபனானில் உள்ள பாதுகாப்பு மண்டலத்தில் தாங்கள் தேவைப்படும் காலம் வரை தொடர்ந்து நிலைத்திருப்போம் என்று அவர் குறிப்பிட்டார். டிட்வா சூறாவளியினால் வீடுகள் சேதமடைந்த குடும்பங்களுக்கு இழப்பீடு வழங்குதல் மற்றும் புதிய வீடமைப்புக்கான அடிக்கல் நாட்டு விழா கூட்டுறவு அபிவிருத்தி பிரதியமைச்சர் உபாலி சமரசிங்க தலைமையில் முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பில் நடைபெற்றது. நீண்டகாலமாக ஒத்திவைக்கப்பட்டுள்ள மாகாண சபை தேர்தல் நடத்தப்பட்டால் அதில் ஐக்கிய மக்கள் சக்தி நிச்சயம் வெற்றியீட்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். இணையவழி பணப்பரிமாற்ற முறைகளை பயன்படுத்தி வங்கிக் கணக்குகளுக்கு பணம் அனுப்பி போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபட்டு வந்த இருவர் பெருந்தொகையான போதைப் பொருட்களோடு நீர்கொழும்பு கட்டுவப் பகுதியில் கைது செய்யப்பட்டுள்ளனர். கடந்த வெள்ளிக்கிழமை இடம்பெற்ற யாழ்ப்பாண மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் அமைச்சர் சந்திரசேகர் அழைத்து வந்த தேசிய மக்கள் சக்தியின் அடியாட்கள் கூச்சலிட்டு கூட்டத்தை குழப்பிக் கொண்டிருந்தார்கள் என்று தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியின் பொதுச் செயலாளர் செல்வராசா கஜேந்திரன் தெரிவித்துள்ளார். பொதுச் சுகாதார பரிசோதர்கள் என தங்களை அடையாளப்படுத்தி வீடுகள் மற்றும் நிறுவனங்களிடமிருந்து ஏமாற்றி பணம் பறிக்கும் குழுவொன்று இயங்கி வருவதாக பொதுச் சுகாதார பரிசோதர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக பேச சபாநாயகர் அனுமதி மறுக்கப்படுவதாக குற்றம் சாட்டி சட்டப்பேரவையிலிருந்து அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக சட்டமன்ற உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்திருக்கின்றனர். திருவள்ளூர் அருகே ராயல் தொழிற்சாலையில் அமோனியா நச்சுவாயு கசிவினால் ஏற்பட்ட உயிரிழப்புகளுக்கு தனியார் ஆலை

0: மற்றும் அதிகாரிகளின் அலட்சியப்போக்கே காரணம் என்று கண்டனம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் 19வது நாளாக அரசுக்கு எதிரான போராட்டம் இன்றும் தொடரும் நிலையில் உணவுப் பொருட்களை அரசு தடுத்து நிறுத்தியுள்ளதாக போராட்டக்காரர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேகதாது அணை திட்டத்தை முறியடிக்க அனைத்து நடவடிக்கைகளையும் தமிழ்நாடு அரசு எடுத்துள்ளதாக நீர்வளத்துறை அமைச்சர் ஆனந்த் விளக்கமளித்திருக்கின்றார். தமிழக முதலமைச்சரும் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவருமான ஜோசப் விஜய் இன்று தனது 52வது பிறந்தநாளை கொண்டாடுகின்றார். கனேடிய வரி செலுத்துவோர் இந்த ஆண்டு 3,348 டாலர்கள் வரை செலுத்த வேண்டியிருக்கும் என்று ஃப்ரேசர் இன்ஸ்டிடியூட் வெளியிட்ட ஆய்வறிக்கை தெரிவிக்கின்றது. மத்திய அரசாங்கம் முன்மொழிந்திருக்கின்ற இணைய பாதுகாப்பு சட்டம் ஒரு நல்ல தொடக்கமாக இருந்தாலும் அவற்றினால் ஏற்படக்கூடிய தாக்கங்கள் தொடர்பில் கனேடியர்களை பாதுகாக்க இன்னும் அதிக பணிகள் தேவைப்படும் என்று ஆதரவாளர்கள் தெரிவித்துள்ளனர். டொரண்டோவில் போட்டியிடும் அணிகளுக்கான அதிகாரப்பூர்வ உலகக்கோப்பை பயிற்சி மையமான எட்டோபிக்கோவின் சென்டானியல் பூங்காவிலும் ஃபோர்ட் யோக் மற்றும் தி ஃபென்வெயில் நடைபெறும் ஃபீஃபா ரசிகர் விழாவிலும் அங்கீகரிக்கப்படாத ட்ரோன்களை பறக்க விடுவது சட்டவிரோதமானது என்று டொரண்டோ காவல்துறை பொதுமக்களுக்கு நினைவூட்டியுள்ளது. அமெரிக்காவின் 10 நிறுவனங்கள் மீது சீனா ஏற்றுமதி கட்டுப்பாடுகளை விதித்தும் 46 அமெரிக்க நிறுவனங்களுக்கு கொள்முதல் தடையும் விதித்துள்ளது. யுக்ரைன் ஏவிய 60 ட்ரோன்களை பாதுகாப்பு அமைப்புகள் இடைமறித்து அளித்ததைத் தொடர்ந்து மோஸ்கோ பகுதிக்கு அருகிலுள்ள பல விமான நிலையங்களின் செயற்பாடுகளை தற்காலிகமாக நிறுத்தி வைத்ததாக ரஷ்ய அதிகாரிகள் தெரிவித்தனர். இந்தியாவுடனான நீண்டகால எல்லைப் பிரச்சினையை தீர்க்க பிரித்தானியாவின் மத்தியஸ்தத்தை தங்கள் அரசு கூறவில்லை என்று நேபாள பிரதமர் தெளிவுபடுத்தியுள்ளார். இங்கிலாந்து பிரதமர் கே ஸ்டேம பிரதமர் மற்றும் தொழிற்கட்சித் தலைவர் ஆகிய பதவிகளிலிருந்து விலகுவதாக அறிவித்துள்ளார். டிட்வா சூறாவளியினால் வீடுகள் சேதமடைந்த குடும்பங்களுக்கு இழப்பீடு வழங்குதல் மற்றும் புதிய வீடமைப்புக்கான அடிக்கல் நாட்டு விழா கூட்டுறவு அபிவிருத்தி பிரதியமைச்சர் உபாலி சமரசிங்க தலைமையில் முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பில் நடைபெற்றது.
1: மனத்தியாலச் செய்திகள் CMR தமிழ் HD 101.3.

0: மாவட்டத்தியான செய்திகளை தொடர்ந்து, டொரண்டோவின் தற்பொழுதைய காலநிலையானது 16 பாகை செல்சியஸில் காணப்படுகின்றது. தற்பொழுது உணர்நிலையானது 16 பாகையிலும் காணப்படுகின்றது. மழை பொழிவதற்கான சாத்தியக்கூறுகள் தற்பொழுது 30% தான் காணப்படுகின்றன. இன்றைய இரவு பொழுது வெப்பநிலையாக 13 பாகையிலும், நாளைய அதிகூடிய வெப்பநிலையாக 23 பாகையிலும், நாளைய மறுதினம் புதன்கிழமை அதிகூடிய வெப்பநிலையாக 24 பாகை செல்சியஸிலும் காணப்படுகின்றது. நாளையும் நாளை மறுதினமும் சூரியன் மிகவும் பிரகாசமாகவும் காணப்படுகின்றது.
1: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD, உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
2: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவெல்லடா.
1: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
3: அதிகாரம் 5, இல்வாழ்க்கை. அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை, பண்பும் பயனும் அது. அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை, பண்பும் பயனும் அது. குடும்ப வாழ்வில் அன்பும் அறநெறியும் நிறைந்திருந்தால் அதுவே வாழ்வின் பண்பட்ட இலக்கணமாகவும் சிறந்த பயனாகவும் அமையும். அன்பே இல்லறத்தின் இனிய பயன்.
4: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
5: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
4: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சுக்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
5: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோடு, யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம். 905-667-7200, 905-667-7200.

ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. சிஎம்ஆ தமிழ் எஸ்டியின் பத்துக்கு பத்து நிகழ்ச்சியில் இணைந்து வாக்களித்த அனைத்து நேயர்களுக்கும் மீண்டும் ஒருமுறை நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு உங்கள் வாக்கள் அடிப்படையில் இரண்டாவது இடத்தை பிடித்த திரைப்படமான அமர்கலம் திரைப்படத்திலிருந்து SPB-யினுடைய குரலில் உழைக்கும் இந்த நேரம் 11:12.

0: மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.
1: பதக்கப்பட்ட நிகழ்ச்சியில் உங்கள் வாக்கள் அடிப்படையில் 2வது இடத்தை பிடித்த திரைப்படமான அமர்கலம் திரைப்படத்திலிருந்து ஸ்ரீனிவாசனுடைய குரல். வழக்கமான நேரம் 11:19.

0: ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி AKS ரியல்டி டீம் ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே சிந்தூரன் மற்றும் குணா குணராஜா ரெசிடென்சியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க விற்க லீஸ் செய்ய மார்க்கெட் நாலேஜ் ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன் கால் சி கே சிந்தூரன் 416-220-8888 குணா குணராஜா 647-624-4165
1: சிஎம்ஆர் தமிழ் எஸ்டியின் பத்துக்கு பத்து நிகழ்ச்சியில் உங்கள் வாக்கள் அடிப்படையில் இரண்டாவது இடத்தை பிடித்த திரைப்படமான அமர்கலம் திரைப்படத்திலிருந்து SPB மற்றும் சுஜாதாவின் குரலில் ஒலிக்கும் இந்த நேரம் 11:24 நிமிடம்.

0: KM Business Solutions. Business Registration, Accounting, Income Tax, HST Registration, HST Rebate, Food Handler Certificate, Smart Serve, PTC Licenses, City and Alcohol Approvals, Ivatodu Citizenship, PR Work Permituran, Sri Lankan Dual Citizenship, CPA Matum Anubhavam Vaindhavargalin Survey, KMBusiness.ca 647-522-1775 647-522-1775
1: சினிமா தமிழ் எஸ்டியின் பத்துக்கு பத்து நிகழ்ச்சியில் உங்கள் வாக்கள் அடிப்படையில் இரண்டாவது இடத்தை பிடித்த திரைப்படமான அமர்கலம் திரைப்படத்திலிருந்து சாலினியினுடைய குரலில் ஒழிக்கும் நேரம் 11:29 நிமிடம்.

எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்டிருக்கு ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற 416-834-5753 Lotus Funeral and Cremation.com.

0: கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் HD
1: சினிமா தமிழ் எஸ்டியின் பத்துக்கு பத்து நிகழ்ச்சியில் உங்கள் வாக்கள் அடிப்படையில் இரண்டாவது இடத்தை பிடித்த திரைப்படமான அமர்கலம் திரைப்படத்திலிருந்து சித்திராவினுடைய குரலில் ஒழிக்கும் இந்த நேரம் 11:36.

0: நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
1: ஏசியா கோல்ட் இங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
0: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் ஜூன் 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
1: ஏசியா கோல்ட் இங்க்
0: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்,
1: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்,
0: இட்டோபிகோ
1: 416-746-2742.
2: சீமா தமிழ் எச்டியின் 10க்கு 10 நிகழ்ச்சியில் உங்கள் வாக்கள் அடிப்படையில் முதலாவது இடத்தை பிடித்து வெற்றி பெற்ற திரைப்படமான காதலுக்கு மரியாதை திரைப்படத்திலிருந்து இளையராஜாவினுடைய இசையமைப்பில் அருண்மொழி மற்றும் சித்ரா அவர்களுடைய குருப்பணைந்து பாடிய ஒரு பாடல் ஒலிக்கும். இந்த நேரம் 11:42.
3: Farida dost di caro, gratica so camacho, torida no macho, gambari bambari bambari dobra vareio, dammar daga.

0: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான்னு வந்ததா?
1: இல்லடா.
0: ஹலோ, காசு வந்ததாடா?
1: இன்னும் வரல காசு.
0: காசு வந்துச்சா?
1: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
2: What's happening? So sad.
3: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
4: நிகழ்ச்சியில் உங்கள் வாக்கள் அடிப்படையில் முதலாவது இடத்தை பிடித்து வெற்றி பெற்ற திரைப்படமான காதலுக்கு மரியாதை திரைப்படத்தில் இருந்து ஹரிஹரன் மற்றும் பவதாரணியின் குரலில் ஒளிக்கு மணி 11:48.

புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ் ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358, 647-887-9358.

சிஎம்ஆர் தமிழ் எஸ்டியின் 10க்கு 10 நிகழ்ச்சியில் உங்கள் வாக்கள் அடிப்படையில் வெற்றி பெற்ற முதலாவது இடத்தை பிடித்த திரைப்படமான காதலிக்கு மரியாதை திரைப்படத்திலிருந்து பவதாரணியுடைய குரலில் ஒலிக்கு வந்த நேரம் 11:54.

0: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30 பாயிண்ட் இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி வர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள். ரமேஷ், 416-990-2462, 416-990-2462.
1: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
2: அதிகாரம் 5, இல்வாழ்க்கை. அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. குடும்ப வாழ்வில் அன்பும் அறநெறியும் நிறைந்திருந்தால் அதுவே வாழ்வின் பண்பட்ட இலக்கணமாகவும் சிறந்த பயனாகவும் அமையும். அன்பே இல்லறத்தின் இனிய பயன்.

0: புதிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் எச்டி.
1: சிஎம் தமிழ்ஸ்டியின் பத்துக்கு பத்து நிகழ்ச்சியில் உங்கள் வாக்கள் அடிப்படையில் வெற்றி பெற்ற திரைப்படமான காதலுக்கு மரியாதை திரைப்படத்திலிருந்து இளையராஜா மற்றும் அருண்மொழியின் குரலில் ஒலிக்கும் இந்த நேரம் 12 மணி 1 நிமிடம்.
2: வீட்டுக்கு கதவிருக்கு, கதவுக்கு பூட்டிருக்கு, வானத்தை பூட்டி வைப்பதாரடா. அன்புக்கு மனசிருக்கு, ஆசைக்கு அளவிருக்கு, கடலுக்கு அணை இங்கு ஏதடா. யார் இங்கு வந்தாலும் யார் எங்கு போனாலும் கடல் நீரு குறையாது, போங்கடா கரையோரம்.

0: பிராம்டன் ஸ்ரீ புவனேஸ்வரி அம்மன் ஆலயத்தின் வருடாந்த மகோத்சவ பெருவிழா ஜூன் மாதம் 21ஆம் தேதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி 15 நாட்கள் பகலும் இரவும் இடம்பெறுகின்றது. ஜூன் 20 சனிக்கிழமை தேவதா அனுக்கியை, 26 மஞ்ச திருவிழா, ஜூலை 3 சப்பரம், 4ஆம் தேதி சனிக்கிழமை தேர் திருவிழா, ஜூலை 5 ஞாயிறு காலை தீர்த்த திருவிழா, இரவு குடியிறக்கம். இரக்கம் 230 வில்கின்சன் ரோட், பிராம்டன், 905-459-7042, புவனேஸ்வரி அம்மன்.ca.
1: சீமா தமிழ் எஸ்டியின் பத்துக்கு பத்து நிகழ்ச்சியில் உங்கள் வாக்கள் அடிப்படையில் வெற்றி பெற்ற திரைப்படமான காதலுக்கு மரியாதை திரைப்படத்திலிருந்து விஜய் மற்றும் பவதாரணி குரலில் ஒலிக்கும் நேரம் 12 மணி 6 நிமிடம்.

0: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
1: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே.
2: நோ நோ நோ. முதியோர் பராமரிப்பு விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் ஸ்காபூர் நகரத்தின் மத்தியில் ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 vkrh.com.

0: கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் HD.
1: சிஎம்ஐ தமிழ் எஸ்டியின் பத்துக்கு பத்து நிகழ்ச்சியில் உங்கள் வாக்கள் அடிப்படையில் வெற்றி பெற்று முதலாவது இடத்தை பிடித்த திரைப்படமான காதலுக்கு மரியாதை திரைப்படத்திலிருந்து கே ஜே ஜேசுதாஸ் மற்றும் சுஜாதாவின் குரலில் ஒழிக்கும் நேரம் 12:13 நிமிடம்.

0: சுற்றுகின்றதே, அது சுற்றி சுற்றி ஆசை நெஞ்சில் தட்டுகின்றதே.
1: ஒரு வட்டாம்பூச்சி நெஞ்சுக்குள்ளே சுற்றுகின்றதே, அது சுற்றி சுற்றி ஆசை நெஞ்சில் தட்டுகின்றதே.
2: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா, சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
3: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்,
2: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்,
3: 20 ஆண்டுகளுக்கும் மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. சி கே செந்தூரன், 416-400-8383,
2: சுகந்தன், 416-540-6269.
3: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இண்டோர் ஸ்பேஸ்.
4: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம்
5: CMR தமிழ் HD,
4: உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD
5: தமிழ்.
6: தொடர்ந்து என்றும் கலக்கல் நிகழ்ச்சியில் நீங்கள் வரலாற்றில் இன்றைய நிகழ்வுகள் சம்பந்தமான பல தரப்பட்ட தகவல்களை அறிந்து கொள்ளலாம். அது மட்டுமின்றி சில மருத்துவ குறிப்புகளும் நீங்கள் அறிந்து கொள்ளலாம். ஒலிக்க இருக்கும் பாடலை தொடர்ந்து உங்களுக்கு அந்த குறிப்புகள் தரப்படும். ஒலிக்க இருக்கும் பாடல் கடல் திரைப்படத்திலிருந்து ரகுமானினுடைய இசையமைப்பில், வைரமுத்துவினுடைய வரிகளில் அபய் மற்றும் ஹரணியின் குரல். ஒலிக்கும் நேரம் 12:19.

0: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட்ஸ். நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஜூன் மாதம் 23ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் குரு பிரசாத், பத்ரி நாராயணன் மற்றும் ஷியாமலா விஜய். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் HD, டிவிஐ HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
1: என்றும் கலக்கல் நிகழ்ச்சியில் வரலாற்றில் இன்றைய நிகழ்வுகள் பற்றி பார்க்கும் பொழுது, இன்றைய நாள் வந்து ஜூன் மாதம் 22ஆம் தேதி. இன்றைய தினம் வந்து 1906ஆம் ஆண்டு ஸ்வீடன் நாட்டில் தேசிய கொடி வந்து அதிகாரப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாளும் இன்றைய நாள் என்பது குறிப்பிடத்தக்கது. அது மட்டுமின்றி இன்று கனடாவிற்கும் ஒரு முக்கியமான ஒரு நாள் தான். என்னவென்றால், 1976ஆம் ஆண்டு கனடாவில் மரண தண்டனை முறை அதிகாரப்பூர்வமாக ஒழிக்கப்பட்டு நிறுத்தப்பட்ட நாளும் இன்றைய நாள் என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்து ஒழிக்கவிருக்கும் பாடல் கடலோர கவிதைகள் திரைப்படத்தில் இருந்து இளையராஜா மற்றும் ஜானகியின் குரல்.

0: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 24க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையிலிருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
1: GTA கிரெடிட் கிரெடிட் கார்டு டெட் லைன் ஆஃப் கிரெடிட் ஓ CRA ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
0: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
2: என்றும் கலக்க நிகழ்ச்சியினூடாக வரலாற்றில் இன்றைய நிகழ்வுகள் பற்றி பார்க்கும் பொழுது, இன்றைய நாள் வந்து ஜூன் மாதம் 22ஆம் தேதி. இன்றைய தினம் வந்து 1633ஆம் ஆண்டு அண்டத்தின் மையம் பூமி அல்ல சூரியன் என்ற தனது அறிவியல் கொள்கையை கலிலி வந்து உரோம திருச்சபை படைகளின் வற்புறுத்தலின் பேரில் திரும்ப பெற்றுக்கொண்ட நாளும் இன்றைய நாள் என்பது குறிப்பிடத்தக்கது. அதேபோல் 1658ஆம் ஆண்டு 3.5 மாத கால முற்றுகையின் பின்னர் போர்த்துகேயரிடமிருந்து ஒல்லாந்தர் யாழ்ப்பாணத்தை கைப்பற்றிய நாளும் இன்றைய நாள் என்பது குறிப்பிடத்தக்கது. அது மட்டுமின்றி 1930ஆம் ஆண்டு இதே நாளில்தான் ஈழகேசரி வார இதழின் முதல் இதழ் வந்து வெளியான நாளும் இன்றைய நாள் என்பது குறிப்பிடத்தக்கது. அதேபோல் இன்றைய நாள் வந்து 1978ஆம் ஆண்டு புளூட்டோவின் சரோன் துணைக்கோள் வந்து கண்டுபிடிக்கப்பட்ட நாளும் இன்றைய நாள் என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்து ஒழிக்கவிருக்கும் பாடல் நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் திரைப்படத்திலிருந்து ஜிவி பிரகாசினுடைய இசையமைப்பில் விவேக் அவர்களுடைய வரிகளில் டேனோஷ் மற்றும் ஜொனிட்டா காந்தி குரலில் ஒழிக்கும். இந்த நேரம் 12:31 நிமிடம்.

0: 20 ஆண்டுகளாக தமிழ் மக்களுடன் பயணிக்கும் ஒரு நம்பிக்கையான சட்ட நிறுவனம் தெரியுமா?
1: ஆம், அதுதான் The Law Office of Melanie David.
0: தமிழ் சமூகத்தின் அன்புக்கும் ஆதரவுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து தமிழ் மக்களுக்கு சேவை செய்ய ஆவலுடன் காத்திருக்கின்றார்கள்.
1: வாகன விபத்து கோரிக்கைகள், ஸ்லிப் அண்ட் ஃபால் போன்ற சட்ட தேவைகளுக்கு நம்பிக்கை அனுபவம். The Law Office of Melanie David.
0: 416-271-5992.
1: Markham & Progress, 885 Progress Avenue, Scarborough. 416-271-5992.
2: என்ன கார் லோனும் கிடைக்குது இல்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குது இல்லன்னு கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
3: ஆண்டி ஓட்டோக்கு போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டான், வேலையும் கிடைச்சிட்டு.
4: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300.
5: இன்றைய தினம் வந்து குயின்சி மற்றும் மாண்டீவு ஜேசி நாடுகளில் தந்தைய தினமாக கொண்டாடுகிறார்கள். அது மட்டுமின்றி எல்ஸ் சால்வீன்டர் நாட்டில் வந்து ஆசிரியர் தினமும் கொண்டாடுகின்றார்கள். அது மட்டுமின்றி இன்றைய நாள் வந்து ஜூன் மாதம் 22 1974 ஆண்டுதான் தமிழக முதலமைச்சர் மற்றும் இந்திய நடிகருமான விஜய் அவர்களுடைய பிறந்த தினமும் இன்றைய தினம்தான். அது மட்டுமின்றி இந்திய திரைப்பட நடிகை தேவஜானி அவர்களுடைய பிறந்த தினமும் இன்றைய தினம்தான். அதாவது 1974 ஜூன் மாதம் 22 பிறந்த அவருடைய பிறந்த தினமும் இன்றைய தினம்தான். அடுத்து அளிக்கவிருக்கும் பாடல் வந்து இட்லி கடை திரைப்படத்திலிருந்து ஜி வி பிரகாஷ் குமாருடைய இசையமைப்பில் தனுஷ் மற்றும் ஸ்வேதாவின் குரலில். ஒளிக்கும் இந்த நேரம் 12:37.

0: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
1: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
2: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 3852 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000. 416-284-7000.

மாதுளையில் நாங்கள் தினமும் சாப்பிட்டால் அதில் கிடைக்கும் நன்மைகள் என்று நாங்கள் பார்க்கலாம். அந்த வகையில் வந்து பழங்களிலே ஒரு பொக்கிஷமாக கருதப்படுவது தான் இந்த மாதுளை. ஆனால் இதை நாங்கள் ஒரு மாதம் நாங்கள் தினமும் சாப்பிட்டால் உங்கள் உடலில் நடக்கும் என்னென்ன மாற்றங்கள் என்பதை பற்றி நாங்கள் பார்க்கும் பொழுது, இதயம் பழுப்பெறும் மற்றும் சர்மம் பளபளக்கும், உடலில் வந்து வீக்கம் குறையும், மூளை கூர்மையாக இருக்கும், குடல் ஆரோக்கியமாகும். அது மட்டுமின்றி சர்க்கரை நோய் கட்டுப்பாட்டில் இருக்கும். உடற்பயிற்சிக்கு பிறகு நீங்கள் விரைவான மீட்சியை பெறலாம். அது மட்டுமின்றி நோய் எதிர்ப்பு சக்தி உயரும், சிறுநீரக செயற்பாடு மேம்படும் மற்றும் உடல் எடை வந்து குறையும். அது மட்டுமின்றி உங்களுடைய இளமையை அது திருப்ப உங்களுக்கு பெற்றுத்தரும். இத்தனை நன்மைகள் கொண்ட இந்த மாதுளையை நீங்கள் தினமும் சாப்பிட்டு வாருங்கள். அடுத்து வளிக்கவிருக்கும் பாடல் அமரன் திரைப்படத்தில் இருந்து ஜீவியினுடைய இசையமைப்பில் ஜுகபாரதியினுடைய வரிகளில் கபில் கபிலன் மற்றும் ரக்ஷிதா குரலில். வளிக்கும் இந்த நேரம் 12:43.

புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம். HST ரிபேட் $130,000 வரை பெறுங்கள். CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்றுத் தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை, இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கன்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் CIBC அபிசெல்வம் 416-821-0462 416-821-0462

0: கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் HD.
1: கரம்பில் இருக்கும் மருத்துவ குணங்களை நாங்கள் பார்க்கும் பொழுது கரம்பில் உள்ள விட்டமின் மற்றும் கனிம சத்துக்கள் என்னவென்றால் பாஸ்பரஸ், பொட்டாசியம், கால்சியம், இரும்பு சத்து மற்றும் மெக்னீசியம் நிறைந்தது தான் இந்த கரம்பு. இந்த கரம்பில் வந்து கரும்பு சாற்று வந்து மஞ்சள் காமாலையை குணப்படுத்தும் மருத்துவ பொருள் இது நிறைந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. அது மட்டுமின்றி கரம்பில் வந்து இயற்கையாகவே உள்ள ஆல்கலைன் என்னும் பொருள் வந்து புற்றுநோயை குணப்படுத்தும் தன்மையுடையது என்று சொல்லப்படுகின்றது. குறிப்பாக வந்து பெருங்குடல், நுரையீரல் அல்லது மார்பக புற்றுநோய் போன்றவற்றிற்கு இது சிறந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. அது மட்டுமின்றி உடலில் ஏற்படும் வறட்சியை நீக்க வந்து நீங்கள் கரும்பு சாறு குடிக்கலாம். அது மட்டுமின்றி கரும்பில் நன்மைகளிலேயே மிகவும் முக்கியமான ஒன்று என்னவென்றால் சிறுநீரக கற்களை இது மிகவும் குணப்படுத்தும் தன்மை கொண்டது. ஆனால் இந்த கரும்பை நீங்கள் குடித்தவுடன் நீங்கள் வந்து தண்ணீர் குடிக்கக்கூடாது. உடனடியாக நீங்கள் தண்ணீர் குடிக்கக்கூடாது. ஏனென்றால் கரும்பில் வந்து சுண்ணாம்பு சத்து எனப்படக்கூடிய ஒரு கால்சியம் அதிகமாக இருக்கின்றது. இந்த கரும்பு வந்து அந்த சுண்ணாம்பு சத்து வந்து எச்சிலில் இணைந்து வீதி வினையாற்றுகின்றது. அந்த சமயத்தில் வந்து நீங்கள் தண்ணீர் குடித்தீர்கள் என்றால் அதிகமான சூட்டை அது கிளப்பும் எதிர்வினையும் நடக்கின்றது. இதனால் தான் நீங்கள் உங்களுடைய நாக்கு வந்து வெந்து விடுகின்றது. அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் இடைவெளி விட்டு அந்த தண்ணீர் குடித்தால் நல்லது. அடுத்து ஒழிக்கவிருக்கும் ஒரு பாடல் வந்து அனைக்கன் திரைப்படத்தில் இருந்து ஹாரிஸ் ஜெயராஜனுடைய இசையமைப்பில் வைரமுத்துவினுடைய வரிகளில் ஹரிஹரன் மற்றும் சக்தி ஸ்ரீ கோபாலன் குரலில் ஒழிக்க வந்த நேரம் 12:49.

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
1: என்ன பபடிய கத்துல தமிழ் பேப்பரோட இருக்கிற என்ன மணமகன் மணமகள் பக்கமே பாக்குறேன்
2: உங்களுக்கு உப்பவம் அண்ட் ஹாலிடே சீசன் வருது வீட்டுக்கு ஆத்தா சாப்பிட வர போயிடும் இந்த கோசலியும் மெலிவா மண்டலா வந்து பாக்குறேன் டீன்கலி
1: இதுக்கு என்னப்பா தமிழ் பேப்பரை பாக்குறேன் மிஸ்ஸஸ் ஆகாதுல இருக்கிற உதயம் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போ அங்க ஒவ்வொரு நாளும் எல்லாம் மலிவு விலையில வேண்டலாம்
3: உங்கள் வீட்டு குரோசரி தேவைகள் கடல் உணவுகள் இறைச்சி வகைகள் ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் அனைத்தும் ஒரே இடத்தில் தரம் குறையாமலும் குறைந்த விலையிலும் வழங்கி வரும் உதயம் சூப்பர் மார்க்கெட் 905-270-8800 905-270-8800 உதயம் சூப்பர் மார்க்கெட்

0: கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் HD.
1: அனைத்து தந்தையர்களுக்கும் பிந்திய தந்தையத்தின நல்வாழ்த்துக்களை சீமர் குடும்பம் சார்பாக நாங்கள் மீண்டும் ஒரு முறையை தெரிவித்துக் கொண்டு உங்களுக்காக ஒரு சிறு கவிதையுடன் இன்றைய நிகழ்வை நாங்கள் நிறைவு செய்யலாம். ஒரு சிறு கவிதை. நீங்கள் எவ்வளவு உயரமாக வளர்ந்தாலும் நீங்கள் மரியாதையுடன் மேலே நோக்கி பார்க்கும் மனிதன் தான் தந்தை. நீங்கள் எவ்வளவு உயரமாக வளர்ந்தாலும் என்றும் நீங்கள் மரியாதையுடன் மேலே நோக்கி பார்க்கும் மனிதன்தான் தந்தை. அவரின் அன்பிற்கு அளவில்லை, அவரின் தியாகத்திற்கு ஈடில்லை. அவரின் அன்பிற்கு அளவில்லை, அவரின் தியாகத்திற்கு ஈடில்லை. வார்த்தைகளில் அன்பை காட்டிலும் வாழ்க்கை முழுவதும் அன்பை கொடுப்பவர். வார்த்தைகளில் அன்பை காட்டிலும் வாழ்க்கை முழுவதும் அன்பை கொடுப்பவர். கண்களில் கோபத்தையும் நெஞ்சில் பாசத்தையும் கொண்டிருக்கும் ஒரே ஜீவன் தந்தை. கண்களில் கோபத்தையும் நெஞ்சில் பாசத்தையும் கொண்டிருக்கும் ஒரே ஜீவன் தந்தை. அனைத்து தந்தையர்களுக்கும் தந்தையத்தின நல்வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொண்டு அவளுக்கே இருக்கும் பாடல் விஜய் ஜேசுதாசினுடைய குரலில் வருகிற பாடல். இத்துடன் நானும் இந்த நிகழ்ச்சியில் இருந்து நிறைவு செய்யும் நேரமாகிவிட்டது. இணைந்து சிறப்பித்த அனைத்து நேயர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, சீமார் கேட்டுக்கொண்டிருந்த நேயர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, நாளைய விடியல் உங்களை எல்லோருக்கும் இனிய பொழுதாக அமைய வேண்டும் என்று வாழ்த்திக் கொண்டு, மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை இந்த பொழுதில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் ரஜி. நன்றி, வணக்கம்.

0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
1: அதிகாரம் 5 இல்வாழ்க்கை. அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. குடும்ப வாழ்வில் அன்பும் அறநெறியும் நிறைந்திருந்தால் அதுவே வாழ்வின் பண்பட்ட இலக்கணமாகவும் சிறந்த பயனாகவும் அமையும். அன்பே இல்லறத்தின் இனிய பயன்.

0: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த் ராஜா. கால் 6478494444 6478494444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
1: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
2: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
1: 9054176069.
2: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca 9054176069.

0: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட்ஸ். நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஜூன் மாதம் 23ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் குரு பிரசாத், பத்ரி நாராயணன் மற்றும் ஷியாமலா விஜய். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் HD, டிவிஐ HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
1: அப்படின்ற

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. உணவுகள் காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை கிடைக்கும் 450 மேல் ஐட்டம்ஸ் கொண்ட மெனு. முயல், காடை, ஈரல் கறி, ஆம்பூர், செட்டிநாடு, திண்டுக்கல் ஸ்டைல் சீரக சம்பா பிரியாணி, சூடான மல்லிப்பூ இட்லி, விதவித தோசைகள், டைனிங் டேக் அவுட் அண்ட் கேட்டரிங். ராஜா செட்டிநாடு, 825 பேஸ்னோ அவென்யூ, C101 ஸ்காப்ரோ, 416-299-9393.
1: விருதுகள் பலவென்ற வெற்றிகரமான வீடு விற்பனை முகவர் ஜே பரமநாதன், J.CA அனுசரணையில் பிராம்டன் தமிழ் ஒன்றியம் பெருமையுடன் வழங்கும் ஈழம் சாவடி 2026 எதிர்வரும் July 10, 11, 12 பிராம்டன் சாக்கர் சென்டரில் பிரம்மாண்டமாக நடைபெறுகின்றது. கனேடிய கலைஞர்களோடு தென்னிந்திய கலைஞர்களான ராம் மகராஜபுரம், சரிகமபா புகழ், அக்ஷயா சிவ்குமார் மற்றும் சூப்பர் சிங்க புகழ், கனேடிய பாடகி சின்மாயி சிவகுமார் ஆகியோர் கலந்து கொள்ளும் மாபெரும் கலை சங்கமம் ஈழம் சாவடி 2026.
2: சம்மர் டைம்ல ஒரு செம மியூசிக் ஷோ முதல் முறையாக ஒரே மேடையில் டொரண்டோ மாநகரில் சோல் அண்ட் ஃபயர், சின்மயி,
3: தமிழை இங்கு குட்டி தீரா,
2: ஆண்ட்ரியா,
3: ஓ சொல்றே அம்மாமா, ஓ சொல்றே,
2: July 4 விட்பி ஈவென்ட் சென்டரில் ஒரு டிக்கெட் வாங்கினால் 2 கன்சர்ட்டுக்கு போகலாம். புக் நவ் டு கெட் அட்ராக்டிவ் டிஸ்கவுண்ட்ஸ். 647-505-7773. சோல் அண்ட் ஃபயர் ஈவென்ட்ஸ் kilikoo.ca. ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
4: அதிகாரம் 5, இல்வாழ்க்கை. அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. குடும்ப வாழ்வில் அன்பும் அறநெறியும் நிறைந்திருந்தால் அதுவே வாழ்வின் பண்பட்ட இலக்கணமாகவும் சிறந்த பயனாகவும் அமையும். அன்பே இல்லறத்தின் இனிய பயன்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் சிஐபிசி மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
2: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ சிஐபிசி மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757.
3: Everything okay? No problem, Dijinam.
4: Bar kalamu closing da, tadikira nadi.
5: The customer you're trying to reach is not available.
6: Pradhi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhika vatti selithi kundurukkundirkala. Ungal mortgage gilai vangikku maatavum. Call Pradhi Selvam, 416-268-0155. 416-268-0155.
3: Last minute left. Closing day, the brothers. Chellathukku thanks.
4: Chellam illa da, Selvam.
3: Sari, sari.
2: ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் Franklin Law Firm, ரவி நடராஜா.
7: Working for you.
2: விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன்டவுன், வெஸ்டர்ன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
7: Working for you.
8: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
9: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே.
10: நோ நோ நோ.
11: முதியோர் பராமரிப்பு, VKR Retirement Home, ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில் ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் VKR Retirement Home Inc. உங்கள் முதிய உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677. 289-200-4677. VKRH.com.

0: உலகில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD. இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஓட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர், டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000, ஸ்கார்ப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000, மை மெக்கானிக் auto.ca. புதிய வீடு வாங்குபவர்களுக்கு மாகாண அரசு வழங்கும் $130,000 வரை HST ரிபேட். இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டவுன் ஹவுசஸ் $650,000 இருந்து, டிடாச் ஹோம் $799,000 இருந்து, டபுள் கராஜ் டிடாச் $983,000 இருந்து, பினிஷ் பேஸ்மெண்ட், சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன், மேலும் ஃப்ரீ அசைன்மெண்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி, 416-888-8044.
1: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
2: இல்லடா.
1: ஹலோ, காசு வந்ததாடா?
2: இன்னும் வரல காசு.
1: காசு வந்துச்சா?
2: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
3: What's happening? So sad.
4: உலகின் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்டன், 905-456-8433.
0: ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
5: அதிகாரம் 5, இல்வாழ்க்கை. அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. குடும்ப வாழ்வில் அன்பும் அறநெறியும் நிறைந்திருந்தால் அதுவே வாழ்வின் பண்பட்ட இலக்கணமாகவும் சிறந்த பயனாகவும் அமையும். அன்பே இல்லறத்தின் இனிய பயன்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: KM Business Solutions. Business Registration, Accounting, Income Tax, HST Registration, HST Rebate, Food Handler Certificate, Smart Serve, PTC Licenses, City and Alcohol Approvals, Ivatodu Citizenship, PR Work Permituran, Sri Lankan Dual Citizenship, CPA Matum Anubhavam Vaindhavargalin Survey, KMBusiness.ca, 647-522-1775, 5221775.
2: வட்டி வீதம் குறைந்து வருகிறது. வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலிட ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTAயில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரொஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
3: ஆலோசனைகளும்
2: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன். 416-475-4661-416-475-4661-4765-4661.
4: மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவிஐ HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவிஐ HD-யில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவிஐயில் மலரும் மொட்டுக்கள்.
5: கடந்த 20 மேல் 24 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
6: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட் ஓர் CRA ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
5: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
6: 416-489-2000. 416-489-2000 GTA credit.

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD.
1: Nissan head to head event இப்பொழுது Morningside Nissanil approval credit க்கு 2026 Nissan Rock 5 வருடங்களுக்கு 0 financial demo வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு 2026 Nissan Sentra-வுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே மேலும் 2 ஆண்டுகள் free oil and filter change கனடாவுக்கு புதியவரா எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் approval அஜிந்தன் தவராஜா 416-804-2365 416-804-2365 அஜிந்தன் தவராஜா
2: நினைத்தது போல திருமணமா பிறந்தநாள் கோஆபரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி
3: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்
2: அழகான பால்ரூம்ஸ் உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்
3: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக சி கே செந்தூரன் 416-400-8383
2: சுகந்தன் 416-540-6269
3: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ் புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம் HST ரிபேட் $130,000 வரை பெறுங்கள் CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்று தருகின்றார் மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல் பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா டெட் கான்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் CIBC அபிசெல்வம் 416-821-0462
4: மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும் ஏஜெக்ஸிலும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள் தர்மா 647-713-6049
5: தமிழன் என்று சொல்லடா தலையிடமிருந்து நில்லடா தரணியை நீ வெல்லடா
6: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்
7: அதிகாரம் 5 இல்வாழ்க்கை அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது குடும்ப வாழ்வில் அன்பும் அறநெறியும் நிறைந்திருந்தால் அதுவே வாழ்வின் பண்பட்ட இலக்கணமாகவும் சிறந்த பயனாகவும் அமையும் அன்பே இல்லறத்தின் இனிய பயன்

0: ராஜி இப்படிங்கண்ணா ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம். ஹலோ,
1: நான் மலர் பேசுறேன்.
0: ஆ சொல்லுங்க.
1: இல்ல மேரேஜ பத்தி பேசுனீங்கல்ல.
0: ஆமா,
1: ஜூலைக்கு அப்புறம் பண்ணிக்கலாமா?

ஒரு திருளை. அந்த வேளையில் 71ஆம் ஆண்டு வெளிவந்த போது பொதுவாக ஜெய்சங்கர் ஜேம்ஸ் பாண்ட் என்று அழைக்கப்படுவார். அப்படியான ஜேம்ஸ் பாண்ட் என்று போற்றப்படுகின்ற ஜெய்சங்கர் நடிப்பில் வெளிவந்த திரைப்படம். கே பாலச்சந்திரது திரைப்படங்கள் பொதுவாக ஒரு முத்திரை பதிக்கும். அவர் திரைப்படங்களை எடுக்கின்ற போதும் திரைப்படங்களுக்கு பேரிடுகின்ற போதும் நாயகன் நாயகிகளை தெரிவு செய்கின்ற போதும் ஒரு கதையின் பின்னணி கேட்டவர்களை தெரிவு செய்வது பொதுவான அவரது ஒரு பாணி என்று சொல்லலாம். ஒரு சைக்கோ த்ரில்லர் திரைப்படமாக இந்த 100க்கு 100 திரைப்படம் இடம்பெற்றிருந்தது. ஜெய்சங்கர் மற்றும் லக்ஷ்மி ஆகியோர் நடிப்பில் வெளிவந்திருந்தது. பொதுவாக பாலச்சந்தர் தனது பல திரைப்படங்களில் வி குமாரின் இசையை அதிகம் விரும்பியவர். நீர்க்குமிழி திரைப்படத்தில் கொண்டு வந்து அறிமுகம் செய்து பல திரைப்படங்களில் வி குமாரை தொடர்ச்சியாக பயன்படுத்தி வந்தவர். வி குமார் தனக்கேற்ற விதத்தில் இசையமைக்கக்கூடிய ஒரு இசையமைப்பாளர் என்ற ஒரு எண்ணம் பொதுவாக பாலச்சந்தருக்கு இருந்திருக்க வேண்டும். அந்த வகையில்தான் 100க்கு 100 திரைப்படத்திலும் வி குமாரின் இசை வாலியின் வரிகள் என்று படம் நல்ல பல பாடல்களை தன்னகத்தை கொண்டிருந்தது. அதில் நான் உன்னை வாழ்த்தி பாடுகின்றேன் ஒரு ராக மாளிகா என்று சொல்லலாம். அப்படி ஒரு ராகத்தை பயன்படுத்தி உருவாக்கப்பட்ட பாடல்களில் இந்த பாடலும் ஒன்று. பொதுவாக பல்வேறு விதமான ராகங்களை தனது திரை இலக்கியத்தில் திரை இசை பாடல்களில் பயன்படுத்துகின்ற இசையமைப்பாளர்களின் மத்தியில் வி குமாரும் ராகங்களுக்கு மெட்டமைக்கின்ற அந்த யுக்தியை மிக திறம்பட மேற்கொண்டிருப்பார். குறிப்பாக 2 அல்லது 3 ராகங்களது செல்வாக்கு இந்த பாடலில் மிக அதிகம் இருக்கும். கீரவாணி ராகத்தின் செல்வாக்கு, சங்கராபரண ராகத்தின் செல்வாக்கு, கொஞ்சம் கல்யாணி ராகத்தின் செல்வாக்கு என்று இவற்றை பயன்படுத்தி நல்ல பல இசைக்கருவிகள், அது வயலினாக இருக்கலாம், மேண்டலின், கிட்டார், தபேலா, புல்லாங்குழல், அந்த மணியோசை, ஆரம்பத்தில் தொடங்குகின்ற மணியோசை, எக்கோடியன், வயலோ, ட்ரம்பெட், ட்ரம்ஸ், பேஸ் கிட்டார், ஒகஸ்டிக் கிட்டார் என்று பல்வேறு விதமான இசைக்கருவிகளை வி குமார் ஒரு அனாயசமாக பயன்படுத்தியிருப்பார். இந்த பாடலில் பாடலில் வருகின்ற சங்கதிகளுக்கு ஏற்ப பாடலில் வருகின்ற அந்த செய்திகளை மிக திறம்பட இந்த இசையின் மூலம் கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு உத்வேகம் அவரிடம் வெளிப்பட்டிருப்பதை இந்த பாடலிலே நாங்கள் பார்க்க முடியும். வி குமாரதே இசையமைப்பு பொதுவாக கேட்கின்ற போது அந்த காலத்தில் MSV போன்ற மிகப்பெரிய இசை மேதைகளது இசைக்கு ஈடிணை இல்லாத இசை போன்ற ஒரு எண்ணத்தை உருவாக்கியிருக்கும். ஏதோ துரதிருஷ்டவசமாக வி குமார் மிகச்சிறப்பாக இசையமைத்திருந்தாலும் தமிழ் திரையுலகத்தில் தொடர்ச்சியாக அவரால் நின்று நீடித்து நிலைத்து நின்று இசையமைக்க முடியவில்லை. அவரது சொந்த பிரச்சனைகள் பல்வேறு விதமான பின்னணிகள் காரணமாக தொடர்ச்சியாக தமிழ் திரையுலகத்திலிருந்து அவர் மெல்ல மெல்ல விலகி கொண்டதாக சொல்லப்பட்டது. ஒரு மேற்கத்திய மற்றும் மெல்லிசை பாணியில் மிகவும் நேர்த்தியாக இந்த இசையை மெட்டை அமைத்திருப்பார். பொதுவாக மங்களகரமான, உற்சாகமான, பக்தி கலந்த, மகிழ்ச்சியான உணர்வை தரக்கூடிய ஒரு மெட்டை வி குமார் இந்த இடத்தில் பயன்படுத்தியிருப்பார். புத்தாண்டு மற்றும் வரவேற்பு கீதமாக தமிழில் வெளிவந்த மிகச்சில சிறந்த புத்தாண்டு பாடல்கள் என்று சொன்னால் இந்த பாடலும் அதற்குள் அடங்கும். அதில் பல வரிகள் வரும் பாருங்கள். கடந்த வருடம் நடந்ததெல்லாம் பழைய ஏட்டிலே, கனிந்து வரும் புதுவருடம் புதிய பாட்டிலே என்பதன் மூலம் கவலைகளை மறந்து புதிய தொடக்கத்தை வரவேற்கும் நேர்மறை எண்ணத்தை இந்த பாடல் கேட்போரது மனங்களில் விதைத்து செல்லும். தமிழ் சினிமாவின் சிகரம் அல்லது இயக்குனர் சிகரம் என்று போற்றப்படும் கே பாலச்சந்தர் அவர்களின் இயக்கத்தில் காட்சி கோணங்களின் வழியே பாடலின் உணர்வை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய யுக்தி இந்த காட்சியில் பயன்படுத்தப்பட்டிருக்கும். வி குமாரின் இசை மேற்கத்திய இசைக்கருவிகள் அதைவிட பாரம்பரியமான இசைக்கருவிகள் என்று இரண்டையும் கலந்து இனிமையையும் ஒரு துள்ளலையும் கலந்து ஒரு நள்ளிரவில் இடம்பெறுகின்ற ஒரு பாட்டி அந்த சூழலுக்கேற்ற மிக நவீனமான ஒரு மெட்டினை இந்த பாடலில் பயன்படுத்தியிருக்கின்றார். மாதா கோவில் மணியோசை, உருகும் மெழுகில் ஒளியுண்டு போன்ற ஆழமான உவமைகளை கொண்டு காதலையும் புதிய எதிர்பார்ப்புகளையும் எளிமையான தமிழில் வாலி கவிதையாக வடித்திருப்பார். அப்படியான அந்த

பாடலுக்கெல்லாம் வசீகர குரலா பி. சுசீலா அம்மா தனது பல்லவி மற்றும் சரணங்களில் ஏற்ற ரக்கங்களை நளினங்களை மிக லாவகமாக பயன்படுத்தி இந்த பாடலின் ஒரு வெற்றிக்கு தனது கம்பீரத்தையும் மென்மையையும் இங்கு தந்திருப்பார். அது பாடல் மிகப்பெரிய ஒரு வெற்றி பாடலாக பிற்காலத்தில் மாறுவதற்கு காரணமாக அமைகிறது.

0: சிஎம்ஆர் திரையிலக்கிய சாகர சங்கமம்.
1: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் சிஐபிசி மோர்கேஜ் அட்வைசர். ஐம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
0: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ சிஐபிசி மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757. ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி, AKS ரியல்டி டீம், ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே சிந்தூரன் மற்றும் குணா குணராஜா, ரெசிடென்சியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க விற்க லீஸ் செய்ய மார்க்கெட் நாலேஜ் ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் சி கே சிந்தூரன் 416-220-8888. குணா குணராஜா 647-624-4165.
2: நேர்கள் சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டியின் கீத சந்தங்கள் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம். கீத சந்தங்கள் நிகழ்ச்சியில் நாம் அடுத்து கொண்டு வரும் பாடல்

0: கிடையாது.
1: ஒரு நாள் ஒரு கனவு என்ற அந்த பாடல் பொதுவாகவே நீர்கள் கண்ணுக்குள் நிலவு என்ற திரைப்படம் பலரும் பார்த்து ரசித்த திரைப்படங்களில் ஒன்று. காதலுக்கு மரியாதை திரைப்படத்தை தொடர்ந்து ஃபாசில் இயக்கிய மற்றொரு வெற்றி திரைப்படம் இந்த கண்ணுக்குள் நிலவு. விஜய் ஷாலினி ஆகியோரது அந்த ஜோடியை வைத்து இன்னொரு திரைப்படம் தயாரிக்க வேண்டும். அதே கூட்டணி, ஃபாசில் விஜய் ஷாலினி கூட்டணி. அந்த திரைப்படத்தில் இசைஞானி இளையராஜா இப்படி எல்லோரும் ஒன்றாக மீண்டும் இணைந்திருப்பார்கள். அது காதலுக்கு மரியாதை தந்த வெற்றி. பழனி பாரதியின் வரிகளில் பல நல்ல பாடல்கள் அந்த திரைப்படத்தில் இடம்பெற்றிருந்தன. அதில் ஒன்று தான் இந்த ஒரு நாள் ஒரு கனவு என்ற பாடல். கே ஜே ஜேசுதாஸ் பாடல் குரல் கேட்டிருப்பீங்கள், அனுராதா ஸ்ரீராம். அந்த இரண்டு பாடகர்களையும் பயன்படுத்தி உருவாக்கப்பட்ட பாடல் தான் இந்த பாடல். இது தமிழ் திரை இசை பாடல்களில் பல்வேறு நேர்களால் அதிகம் விரும்பி கேட்கப்படுகின்ற பாடல்களின் பட்டியலில் இடம்பெறுவதுண்டு. பாடலை கேளுங்கள், அது பற்றி பாடலின் நிறைவில் நிறைய பேசுவோம்.

0: இது இசைஞானியின் இசையா என்று ஒரு முறை நீங்கள் வியக்க தோன்றும். அப்படி ஒரு மிக அருமையான இசையை இசைஞானி வித்தியாசமாக இந்த கண்ணுக்கள் நிலவு திரைப்படத்திலிருந்து தந்திருப்பார். பொதுவாக இந்த கால நவீன இசையமைப்பாளர்களை கொஞ்சம் ஆங்காங்கே தொட்டு செல்லுகின்ற பாணியில் அந்த பாடல் அமைந்திருக்கும். அந்த பாடல் ஒரு கரிகாம்போஜி என்ற ராகத்தில் இடம்பெற்றிருந்தார். அந்த பாடலில் நீங்கள் ஒன்று கவனித்திருப்பீர்கள், பாடலை உன்னிப்பாக குறிப்பாக வாகனங்களில் செல்வோர் அமைதியாக இந்த பாடலை கேட்கின்ற போது ஒரு விடயத்தை கவனித்திருப்பீர்கள். ஒரு நதி, ஒரு பறவை சிட்டுக்குருவி அல்லது பூச்சிகளின் ரீங்காரம், இப்படியெல்லாம் அந்த வசனங்கள் வருகின்ற இடங்களில் எல்லாம் ஒரு நதியின் சலசலப்பு இசையில் வந்தது, ஒரு சிட்டுக்குருவியின் சிறகடிப்பு இசையில் வந்தது. அப்படி ஒரு அற்புதத்தை இசைஞானி மிக திறமையாக வெறும் கிட்டார் இசைகள் மூலம் கொண்டு வந்திருப்பார். அதான் அவரது அந்த இசையமைப்பின் மிகப்பெரிய வெற்றி. பல இசைக்கருவிகள் இருந்தும் மெல்லிய இசைக்கருவிகள் மூலம், பொதுவாகவே இசைஞானி இளையராஜா வளமையாக பயன்படுத்துகின்ற இசைக்கருவிகளிலிருந்து கொஞ்சம் வேறுபாடாக விசைப்பலகை என்று சொல்லக்கூடிய கீபோர்டையும், அதேபோல் சிந்திசைசர் போன்ற இசைக்கருவிகளையும், ஒகஸ்டிக் கிட்டார், ரிதம் கிட்டார், பேஸ் கிட்டார் இவற்றை அதிகளவு பயன்படுத்தி, ஆங்காங்கே வயலின் ஸ்ட்ரிங் போன்றவற்றை இந்த பாடலின் இடையே இசைக்கோப்புகளின் இடையே ஒலிக்க விட்டு ஒரு பாடலின் மிகப்பெரிய தனித்துவத்தை இந்த பாடலில் கொண்டு வந்திருப்பார். இது வளமையான இசைஞானியின் இளையராஜாவின் பாடல் போல் இல்லாது வித்தியாசமாக அமைந்திருக்கும். அந்த கிட்டார் கோட்ஸ், அந்த ரிதம் தான் பாடலுக்கு நவீன மேற்கத்திய ஒரு மெலேடி தன்மையை கொடுத்திருக்கும். அது இசைஞானியை திட்ட மிக நேர்த்தியாக இந்த திரைப்படத்துக்கு அப்படி ஒரு இசையை வழங்கியிருப்பார். பொதுவாக பாசில் இயக்குகின்ற திரைப்படங்களில் பாடல்கள் கொஞ்சம் ஏனைய திரைப்பட பாடல்களிலிருந்து வேறுபாடாக அமைவதற்கு ஃபாசிலின் அந்த அனுபவம், அவர் மலையாள திரைப்படங்களில் கொண்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆற்றல், மலையாள திரைப்படங்களுக்கும் இசைஞானி சென்று இசையமைப்பது என்று ஃபாசிலின் திரைப்படங்களுக்கு என்ற வகையில் அந்த அனுபவத்தை இந்த பாடலில் மிக அச்சொட்டாக பயன்படுத்தியிருப்பார்கள். அந்த கரிகாம்போஜி ராகத்தை தேர்ந்தெடுத்தார் அப்படி ஒரு பாடலுக்கு. அதுதான் இசைஞானி, அந்த இடத்தில் தான் அவர் உயர்ந்து நிற்கின்றார், மிகச்சிறந்த ராகதேவன் என்ற அடையாளத்தை தாங்கி நிற்கின்றார். பாடல் நிசாவின் விருப்பத்தில் ஒலித்தது. நேரம் 6:30.
1: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
2: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100 to 150 டாலர் வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000 to 1200 டாலர் வரை கொடுக்கணும்.
1: வட்டி வெறும் 1.5% இருந்து.
2: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
3: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
2: மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச், GTA ஸ்கொயர் மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்.
1: 416-834-2266.
2: ஜீவா.
4: Hi darling, காசு அனுப்பினா வந்ததா?
5: இல்லடா.
4: ஹலோ, காசு வந்ததாடா?
5: இன்னும் வரல காசு.
4: காசு வந்துச்சா?
5: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
6: What's happening? So sad.
7: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
0: நேரம் இப்பொழுது 6:32. நேர்கள் சிஎம்ஆர் தமிழ்ச்சியின் தமிழ் எக்ஸ்பிரஸ் வழங்குகின்ற கீத சந்தங்கள் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம் இது. கீத சந்தங்கள் நிகழ்ச்சியில் நாம் கொண்டு வரக்கூடிய அடுத்த பாடல் இது என்று நேர்கள் ஆர்வமாக இருப்பீர்கள்.

0: சிஎம்ஆர் திரையிலக்கிய சாகர சங்கமம்.
1: எங்களது நிகழ்ச்சியில் மிக அடிக்கடி ஒலித்து இந்த பாடல் தான். அதிகம் நேர்கள் கேட்டு கேட்டு கேட்டு இந்த பாடல் பல வேளைகளில் நாங்கள் எடுத்து ஒரு கண்ணோட்டமாக தந்திருக்கக்கூடிய பாடல். ஒரு சிறிய பாடல் என்பதனால் அதை நாங்கள் தந்து விடுகின்றோம். ஒரு பழைய பாடலை கேட்ட ஒரு மகிழ்ச்சி உங்களுக்கு இருக்க வேண்டும் என்ற நோக்கத்திலும் ஒரு சிறிய பாடல் என்ற எண்ணத்திலும் இந்த பாடலை அடுத்து தர இருக்கின்றோம். ஆபேரி இந்த ராகம், அந்த ராகத்தில் ஊட்டு விரை உறவு திரைப்படத்தில் டிஎம்எஸ் பி சுசீலா எம்எஸ் விஸ்வநாதன் இந்த மூவரும் சேர்ந்தால் எப்படி இருக்கும் என்பதற்கு இந்த பாடல், அதுவும் சிவாஜி கணேசன் நடித்திருந்தார். ஆவேரி ராகத்தின் சிறப்பு என்னவென்றால், ஹம்மிங்கில் குரலில் அதன் பாவங்களை காட்ட ஏதுவான ராகம். ஹம்மிங் என்று சொல்லுகின்றோம் தானே, அந்த ஹம்மிங்கில் குரல் பாவங்களை நாங்கள் மிக இலகுவாக காட்டக்கூடிய ஒரு ராகம் இந்த ஆவேரி ராகம். இது பொதுவாக நாதஸ்வர இசைகளில் அதிகம் பயன்படுத்தப்படும், நாதஸ்வரங்களில் அதிகம் பயன்படுத்தப்படும். நாதஸ்வர இசையின் பாதிப்புத்தான் இந்த ராகம் என்று சொல்ல வேண்டும். இந்த ராக நாதஸ்வரத்தில் மேன்மையை பெற்று விளங்குவதால் அதை கேட்கும் இசையமைப்பாளர்கள் அதன் பாதிப்பால் தாங்களும் அந்த விதமான உத்திகளை சேர்த்து அந்த ராகத்தின் மகிமையை பாடல்களில் பயன்படுத்தி வெற்றி பெற்றிருக்கின்றார்கள். நாடகப்பாங்கில் ஓங்கி குரல் எடுத்து பாடும் முறையை இந்த பாடலின் ஆரம்ப ஹம்மிங் மிக அழகாக நினைவூட்டும். அப்படி ஒரு மெல்லிசையின் பக்கம் இதமாக இணைந்திருக்கும் அந்த கைவண்ணம் மிகவும் அற்புதமாக கையாளப்பட்டிருக்கும். இதனால் தான் நாதஸ்வர சக்கரவர்த்திகள் பலர் இந்த பூமாலையிலோர் மல்லிகை என்ற பாடலை கூட தங்களது நாதஸ்வரங்களில் கொண்டு வந்திருக்கின்றார்கள். பொதுவாக இந்த ஆபேரி என்ற ராகத்துக்கு பெருமை சேர்த்த பல பாடல்கள் இருக்கின்றன. அந்த பாடல்களில் இந்த ஊட்டி வரை உறவு திரைப்பட பாடலும் மிக முக்கியமானது. பாடலின் முடிவில் பேசுவோம். இது நம்பி ராசையா விருப்பத்தில்

0: அந்த பாடலில் பல்வேறு விதமான இசைக்கருவிகள் லாபேரி ராகம் தந்த அந்த மிட்டில் கிளார்னெட், செனாய், புல்லாங்குழல், கிட்டார், ஜால்ரா, வயலின், மேண்டலின், பொங்கோஸ், தபீலா என்று பல தாளக்கட்டுகள். தபீலா மட்டுமல்ல, குங்கோ, டோலக் என்று தாள ரிதங்கள் கண்ணை சிமிட்டியிருக்கும். அப்படி வயலின், புல்லாங்குழல் என்று அத்தனை இசைக்கருவிகளை மிக அமர்க்களமாக பயன்படுத்தியிருப்பார்கள். நடிகர் திலகம், சிவாஜி கணேசன், கே ஆர் விஜய் ஆகியோர்கள் இருவரும் இணைந்து நடிப்பில் அந்த பாடல் இன்றும் பலரது மனங்களை விட்டு நீங்காத ஒரு பசுமை நிறைந்த பாடலாக மாறியிருக்கின்றது. பாடல் ஒலித்தோ இந்த நேரம் சரியாக 6:39 நேர்கள். கீத சந்தங்கள் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம் இது.
1: பிரம்டன் ஸ்ரீ புவனேஸ்வரி அம்மன் ஆலயத்தின் வருடாந்த மகோத்சவ பெருவிழா ஜூன் 21 கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி 15 பகலும் இரவும் இடம்பெறுகின்றது. June 20 சனிக்கிழமை தேவதா அனுக்கியை, 26 மஞ்சத் திருவிழா, July 3 சப்பரம், 4 சனிக்கிழமை தேர் திருவிழா, July 5 ஞாயிறு காலை தீர்த்த திருவிழா, இரவு கொடியிறக்கம். இரக்கம் 230 வில்கின்சன் ரோட், பிராம்டன், 9054597042, புவனேஸ்வரி அம்மன்.
2: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
3: 35 மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 மணி டிரான்ஸ்பர்,
2: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சுக்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
3: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோடு, யூனிட் 5 மார்க்கம், தாமோர் நிறுவனம், 9056677200, 9056677202.
4: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
5: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே.
6: நோ நோ நோ.
7: முதியோர் பராமரிப்பு விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில், ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 வழங்கும் விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677.
0: நேரம் இப்பொழுது 6:40. நீங்கள் சிஎம்ஆர் தமிழேஷ்டியின் கீத சந்தங்கள் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கின்ற
8: கனடாவின் முதல் HD, இது தமிழ் HD.
9: ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
10: அதிகாரம் 5, இல்வாழ்க்கை. அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை, பண்பும் பயனும் அது. அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை, பண்பும் பயனும் அது. குடும்ப வாழ்வில் அன்பும் அறநெறியும் நிறைந்திருந்தால் அதுவே வாழ்வின் பண்பற்ற இலக்கணமாகவும் சிறந்த பயனாகவும் அமையும். அன்பே இல்லறத்தின் இனிய பயன்.
0: கீத சந்தங்கள் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்க நேர்கள் இப்பொழுது அடுத்தொரு பாடலுடன் நாங்கள் தொடரப்போகின்றோம். இனிய இசை

துள்ளாத மனமும் துள்ளும் என்ற திரைப்படம் பெற்றினீர்கள் பலரும் பார்த்து ரசித்து கேட்டு என்று அந்த திரைப்படம் பெற்றிய பல பிம்பங்கள் உங்கள் மனங்களில் இப்போது ஓடிக்கொண்டிருக்கும். அப்படியான ஒரு திரைப்படம்தான் இந்த துள்ளாத மனமும் துள்ளும். எஸ் ஏ ராஜ்குமார் இசையமைப்பில் வெளிவந்த திரைப்படம். எஸ் ஏ ராஜ்குமார் பல்வேறு திரைப்படங்களில் மிக அருமையான பல நல்ல பாடல்களை தந்திருக்கக்கூடியவர். அவருக்கும் இந்த இசைத்துறைக்கும் ஒரு மிகப்பெரிய பாலத்தை அத்திவாரத்தை இட்டது சின்ன பூவே மெல்ல பேசு திரைப்படம். 1987 அந்த திரைப்படம் வெளிவந்தது. அதைத் தொடர்ந்து பல திரைப்படங்கள் வெளிவந்தன எஸ் ஏ ராஜ்குமாரின் இசையில். என்றாலும் தொடர்ந்து எஸ் ஏ ராஜ்குமார் திரையுலகத்தில் நீடித்து நிலைத்து நிற்க முடியாமல் போனதுக்கு யாது காரணம் என்று கொஞ்சம் பார்க்க வேண்டும். நல்ல இசையமைப்பாளர். துள்ளாத மனமும் துள்ளும் திரைப்படத்தில் அத்தனை பாடல்களும் மிகப்பெரிய வெற்றி பாடல்கள். ஆர்.பி. சௌத்ரி அண்மையில் காலமானவர். சூப்பர் குட் ஃபில்ம் திரைப்படத்தின் தயாரிப்பாளர். அவரது தயாரிப்பில் வெளிவந்த திரைப்படம். பொதுவாக சூப்பர் குட் ஃபில்ம் திரைப்படம் என்றால் அந்த திரைப்படங்களும் வர்த்தக ரீதியில் மிகப்பெரிய வெற்றி பெறுகின்ற திரைப்படங்களின் வரிசையில் சேர்க்கப்படும். எழிலின் இயக்கத்தில் வெளிவந்திருந்தது. திரைப்படத்தில் விஜய் மற்றும் சிம்ரன் ஆகியோர் நடித்திருந்தார்கள். அந்த திரைப்படத்தை பார்த்து துள்ளாத மனங்கள் இல்லை என்று சொல்லலாம். அந்தளவுக்கு மிகப்பெரிய வெற்றி பெற்ற திரைப்படம். அதில் பல்வேறு பாடல்கள் இடம்பெற்றிருந்தன. இன்னிசை பாடி வரும் என்றொரு பாடல். அந்த பாடல் கீரவாணி ராகத்தில் எஸ் ஏ ராஜ்குமார் இசையமைத்திருப்பார். அதேபோல் இந்த திரைப்படத்தில் இடம்பெற்ற இன்னொரு பாடல் மேகமாய் வந்து போகிறேன் என்றொரு பாடல் இருக்கின்றது. இப்படி பல பாடல்கள் இருக்கின்றன. அந்த பாடல்களின் வரிசையில் இடம்பெறுகின்ற மற்றொரு பாடல் தான் இப்போது நாங்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய தொடு தொடு எனவே வானவில் என்னை. இந்த மேகமாய் வந்து போகிறேன் என்ற அந்த பாடலுக்கு கீரவாணி ராகத்தை பயன்படுத்திய எஸ் ஏ ராஜ்குமார் பாருங்கள், ஒரே திரைப்படத்தில் இரண்டு பாடல்களில் ஒரே ராகம் மிகப்பெரிய வெற்றி. இரண்டு பாடல்களுமே மிகப்பெரிய வெற்றி. ஆனால் இரண்டு பாடல்களிலும் அந்த சந்தங்கள் வேறுபட்டிருக்கும். கீரவாணி என்ற ராகத்தின் அந்த ட்ராக்கில் தான் பாடல் உருவாக்கப்பட்டிருக்கும். ஆனால் பாடலில் அந்த நடை மிக வேறுபட்ட நடையாக அமைந்திருக்கும். அது தாள நடை மூலம் எஸ் ஏ ராஜ்குமார் செய்த ஒரு ஜாலம். கீரவாணி ராகத்தில் இடம்பெற்ற இந்த பாடல் ஹரிஹரன் மற்றும் சித்ரா இருவரது குரல்களில் இடம்பெற்றிருக்கும். எஸ் ஏ ராஜ்குமார் இசை என்று சொன்னால் நிச்சயமாக வைரமுத்து அங்கு காட்சி தருவார். இருவருக்கும் இடையில் நல்ல ஒரு ஈடாட்டம் இருந்தது. 21வது மேலகத்த ராகமான ஹீரவாணி ராகத்தை பயன்படுத்தி உருவாக்கப்பட்ட இந்த பாடலில் எஸ் ஏ ராஜ்குமார் பல திரைப்படங்களில் பல்வேறு விதமான இசைக்கருவிகளை பயன்படுத்தி ஒரு சிறந்த பாடல்களை தந்தவர்கள். இந்த கீரவாணி ராகம் தமிழ் திரையுலகத்தில் மிகப்பெரிய ஒரு பிரபலமான ராகம். அது இசைஞானி இளையராஜாவாக இருக்கலாம், ஏ.ஆர். ரகுமானாக இருக்கலாம், பலரும் பயன்படுத்திய ஒரு ராகம். கண்மணி அன்போடு காதலன், பூவே செம்பூவே, இப்படி பல பாடல்கள் இசைஞானி இளையராஜா தந்தார். நெஞ்சே நெஞ்சே ரட்சகன், மல்லிகை பூவே, இப்படி பல பாடல்களை ஏ.ஆர். ரகுமான் தந்தார். அந்த வரிசையில் தான் இந்த தொடு தொடு எனவே வானவில் என்னை என்ற பாடல். எஸ் ஏ ராஜ்குமார் இசையில் புல்லாங்குழல், வயலின்கள், தபேலா, டோலக், ஒகஸ்டிக் கிட்டார், இன்னும் டேப் என்று பல இசைக்கருவிகளை பயன்படுத்தி அவர் கைவண்ணத்தில் உருவான பாடல் அடுத்து வருகிறது.

0: ஆமாம், பேஸ் கிட்டார், ஆகஸ்டிக் கிட்டார், ரிதம் கிட்டார் என்று கிட்டார் ஒரு வகை. வயலின்கள், வயலின், வயலோ, செல்லோ என்று அத்தனை கருவிகள். கொங்கோ, தபீலா, டேப், டோலக் என்று தாளக்கட்டுக்கள். அதைவிட பெல், புல்லாங்குழல், செனாய் என்று அத்தனை இசைக்கருவிகளையும் மிக துல்லியமாக பயன்படுத்தி அந்த பாடலை நல்ல மெட்டில் தந்திருப்பார் இசை ராஜ்குமார். கீரவாணியை இரண்டு பாடல்களில் ஒரே திரைப்படத்தில் பயன்படுத்தி இரண்டுக்கும் வேறு சுவை தந்த ஒரு இசை ரட்சகன் எஸ் ஏ ராஜ்குமார் என்று சொன்னால் அது மிகையல்ல. நேரம் இப்பொழுது 6:52. நேர்கள் சிஎம்ஆர் தமிழ்ஸ்டியின் கீத சந்தங்கள் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம் இது. கீத சந்தங்கள் நிகழ்ச்சியில் இன்னொரு பாடலுக்கு இடம் இருக்கின்றது.
1: இனிய இசை விருந்து

0: சிஎம்ஆர் திரை இலக்கிய சாகர சங்கமம்.
1: ஆமாம், நாங்கள் கொண்டு வந்த பாடலை போடலாம் என்று நினைத்தால் ஒரு நேரின் பாடலை போட்டுவிட்டு அடுத்த நேரை போடாவிட்டால் அது ஒரு பெரிய கேள்வியாக என்ற பாட்டை நீங்கள் போடவில்லை என்று ஒரு சின்ன கோபம் கொள்வார்கள். ஆகவே பிரச்சனை இல்லை. எல்லா நேர்களது இப்போ வெண்பாவின் பாட்டை போடவில்லை என்று ரஞ்சினி வந்து தன்னது பாடலை நீங்கள் போடவில்லை என்று கேட்கக்கூடாது. ஆகவே ரஞ்சினி கொண்டு வந்த பாடலையும் இப்போது நாங்கள் அலசி எங்களது நிகழ்ச்சியில் ஒரு கீத சந்தங்கள் நிகழ்ச்சியில் ஒரு கண்ணோட்டத்தை தந்து நிறைவு செய்ய இருக்கின்றோம். ஜூன் ஜூலை மாதத்தில் அதே எஸ்ஏ ராஜ்குமார் தந்த பாடல். எஸ்ஏ ராஜ்குமாருக்கு எத்தனை ரசிகர்கள் இருக்கின்றார்கள் என்று பார்த்தால் பலருக்கு இது எஸ்ஏ ராஜ்குமாரின் இசையா என்பது தெரியாமலேயே அவரது பாடல்கள் பலவற்றை ரசித்து கேட்கின்ற நேர்கள் பலர் இருக்கின்றார்கள். சொன்னால்தான் புரியும், இது எஸ்ஏ ராஜ்குமார் தான் இசை என்று சொன்னால்தான் புரியும். விஜயின் பல பாடல்கள் திரைப்படங்களுக்கு எஸ்ஏ ராஜ்குமாரின் இசை ஒரு முத்திரையாக இருக்கும். எப்படி துள்ளாத மனமும் துள்ளும் என்ற அந்த திரைப்படம் வெளிவந்து 99 வெளிவந்து ஆர்பி சௌத்ரி தயாரிப்பில் மிகப்பெரிய வெற்றியை பெற்றதோ, அதேபோல் பிரியமானவளே என்ற திரைப்படமும் 2000 வெளிவந்தது. 2000 வெளிவந்த போது இந்த திரைப்படத்தை இயக்கியவர் செல்வபாரதி. செல்வபாரதியின் இயக்கத்தில் இந்த திரைப்படம் விஜய் மற்றும் அதே ஜோடி சிம்ரன் ஜோடி நடிப்பில் எஸ்ஏ ராஜ்குமார் அதே கூட்டணி இவர்களது இணைப்பில் வெளிவந்த திரைப்படத்தில் பாடல்கள் அத்தனையும் ஒரு சூப்பர்ஹிட் பாடல்கள் என்று சொல்லலாம். திரைப்படமும் ஒரு வித்தியாசமான கதை அம்சம் பொருந்திய திரைப்படமாக அமைந்திருந்தது. ஜூன் ஜூலை மாதத்தில் பா விஜய் வரிகளை தந்திருப்பார். சங்கர் மகாதேவன் ஹரிணி ஆகியோரது குரல்களே இந்த பாடல் இடம்பெற்றிருக்கும். கம்சத்தனி என்ற ஒரு ராகம், அந்த ராகம் எஸ் ஏ ராஜ்குமாரால் இந்த பாடலில் பயன்படுத்தப்பட்டிருக்கும். கம்சத்தனி ராகத்திற்கு எஸ் ஏ ராஜ்குமார் தந்த ஒரு மிகப்பெரிய வெற்றி பாடல் இந்த பாடல் என்று சொல்லலாம்.

0: அந்த பாடல் எலக்ட்ரானிக் கீபோர்ட்ஸ், வீணை, புல்லாங்குழல், டேப், எலக்ட்ரானிக் ட்ரம்ஸ், டோலக், ஹிக் ட்ரம், சிம்பிள்ஸ், சிந்திசைசர், பேஸ் கிட்டார், ரிதம் கிட்டார், ஒகஸ்டிக் கிட்டார், ஜால்ட்ரா, இப்படி பல்வேறு இசைக்கருவிகளை பயன்படுத்தி எஸ் ஏ ராஜ்குமார் தந்த இனிய பாடல்கள் சங்கர் மகாதேவன் மற்றும் ஹரிணி ஆகியோரது குரல்களில் ஒலித்தோ இந்த நேரம் சரியாக 7 மணி. நேர்கள் இணைந்திருந்தது கீத சந்தங்கள் நிகழ்ச்சி. கீத சந்தங்கள் நிகழ்ச்சியில் இணைந்து பாடல்கள் விரும்பி கேட்ட நேர்களுக்கும், காற்றலை வழிய நிகழ்ச்சிகளை கேட்டு ரசித்த நேர்களுக்கும் இந்த வேளையில் நன்றிகளை வாழ்த்துக்களையும்
1: தெரிவித்தேன்.
2: இலங்கைக்கான சீன தூதுவர் கி சென் ஹாங்குக்கும் ஜேவிபியின் பொதுச் செயலாளர் டில்வின் சில்வாவுக்கும் இடையில் சந்திப்பொன்று இடம்பெற்றுள்ளது. இந்த சந்திப்பில் இலங்கைக்கான சீன பிரதி தூதுவர் யாங் வெய் சு மற்றும் சீன தூதரகத்தின் அரசியல் ஆலோசகர் மெய் யிங் ஆகியோர் கலந்து கொண்டனர். இதன்போது எதிர்வரும் ஜூலை 1 கொண்டாடப்படவிருக்கும் சீன கம்யூனிஸ்ட் கட்சியின் 105th ஆண்டு நிறைவு விழா குறித்து சீன தூதுவர் ஜேவிபியின் பொதுச் செயலாளருக்கு விளக்கம் அளித்திருப்பதோடு, ஆண்டு விழாவை முன்னிட்டு கொழும்பில் நடத்தப்படவுள்ள உத்தியோகபூர்வ விழாவில் கலந்து கொள்ளுமாறும் டில்வின் சில்வாவுக்கு அழைப்பு விடுத்திருக்கின்றார். மேலும் சீனாவில் ஜேவிபி மற்றும் தேசிய மக்கள் சக்தி ஆகியவற்றின் செயற்பாட்டாளர்களுக்காக ஏற்பாடு செய்யப்படவுள்ள கல்வி திட்டங்கள் குறித்தும் இந்த சந்திப்பு வேளையில் கலந்துரையாடப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு மாவட்டத்தின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரான சேனாதிராசா ஜெயானந்தமூர்த்தி தனது 61வது வயதில் காலமானார். உடல்நல குறைவு காரணமாக கடந்த 2 மட்டக்களப்பு போதனா மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த அவர் ஞாயிற்றுக்கிழமை பிற்பகலில் உயிரிழந்ததாக குடும்பத்தினரும் நெருங்கிய வட்டாரங்களும் தெரிவித்துள்ளன. அவரது மறைவுக்கு அரசியல் தலைவர்கள், சமூக அமைப்புகள் மற்றும் பொதுமக்கள் என பலரும் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர். கிளிநொச்சி உமையாள்புரம் பகுதியில் முன்னெடுக்கப்பட்ட சட்டவிரோத மணல் கடத்தல் தொடர்பில் பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட நடவடிக்கைக்கு இடையூறு விளைவித்தமை தொடர்பில் 14 கைது செய்யப்பட்டுள்ளனர். மணல் கடத்தலில் ஈடுபட்டவரை விசேட அதிரடிப்படையினர் கைது செய்த பொழுது அங்கிருந்தவர்கள் பாதுகாப்பு தரப்பினர் மீது தாக்குதல் மேற்கொண்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். இதன்போது அங்கு முறுகல் நிலை ஏற்பட்டதோடு காவல்துறையினரின் கடமைகளுக்கு இடையூறு விளைவித்தமை உட்பட்ட குற்றச்சாட்டுகளின் கீழ் 14 கைது செய்யப்பட்டதாக காவல்துறை தகவல்கள் தெரிவிக்கின்றன. கைது செய்யப்பட்ட 14 சந்தேக நபர்களும் கிளிநொச்சி நீதவான் முன்னிலையில் பிரசன்னப்பட்டதை அடுத்து அவர்களை இன்று வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டிருந்தார். இலங்கை தமிழரசுக் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமானை அவரது இல்லத்தில் நேரில் சந்தித்து கலந்துரையாடினார். உறவு முறை மற்றும் நட்புறவு அடிப்படையில் இடம்பெற்ற இந்த சந்திப்பின் போது இருதரப்பு பரஸ்பர அக்கறை கொண்ட பல்வேறு முக்கிய விடயங்கள் தொடர்பாக இருவரும் தங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொண்டனர். மிகவும் சுமூகமான சூழலில் இடம்பெற்ற இந்த சந்திப்பானது இருதரப்பினருக்கும் இடையிலான உறவுகளை மேலும் வலுப்படுத்தும் வகையில் அமைந்திருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரச புலனாய்வு சேவையின் முன்னாள் பிரதானி ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் சுரேஷ் சலேயின் மனைவி மனோரி சலே குற்றங்களினால் பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் சாட்சியங்களை பாதுகாப்பதற்கான தேசிய அதிகார சபையின் தலைவருக்கு அவசர கடிதம் ஒன்றை அனுப்பியிருக்கின்றார். தனது கணவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதைத் தொடர்ந்து குற்ற புலனாய்வு திணைக்களத்துடன் தொடர்புடையவர் என தோன்றும் சிவில் உடையில் இருந்த நபர் ஒருவர் தன்னையும் தனது குடும்ப உறுப்பினர்களையும் தொடர்ந்து கண்காணித்து வருவதாக அவர் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கின்றார். குறிப்பாக அந்த நபர் தனது மகன் மற்றும் மக்களை தொடர்ந்து பின்தொடர்வதோடு அவர்களின் படங்கள் மற்றும் காணொலிகளை எடுக்க முயற்சிப்பதாகவும் அவர் தெரிவித்தார். இந்த சம்பவங்கள் காரணமாக தானும் தனது பிள்ளைகளும் பெரும் அச்சத்திற்கும் கடுமையான மன உளைச்சலுக்கும் உள்ளாகியிருப்பதாக சுட்டிக்காட்டியிருக்கின்ற மனோரி சலே இதுகுறித்து குற்றப்புலனாய்வு திணைக்களம் தலையிட்டு முறையான விசாரணையை முன்னெடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். இதேவேளை சுரேஷ் சலே தொடர்பில் உலகளாவிய இலங்கை மன்றம் ஜனாதிபதி அருள்குமார திசாநாயக்கவுக்கு கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளது. குறித்த கடிதத்தில் சுரேஷ் சலே தடுத்து வைக்கப்பட்டுள்ளமை மற்றும் அவரது உடல் நிலைமை குறித்து உடனடியாகவும் அவசரமாகவும் கவனம் செலுத்துமாறு கூறப்பட்டதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரச நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கான மரபுகளை உரிய முறையில் கடைபிடிக்க வேண்டும் என்று தலைமைச் செயலாளருக்கு தமிழக சபாநாயகர் JDCD பிரபாகர் உத்தரவிட்டிருக்கின்றார். சட்டசபையில் திரு வி க நகர் சட்டமன்ற உறுப்பினர் ஒருவர் அரச பாடசாலையில் இடம்பெற்ற நிகழ்வில் குத்துவிளக்கு ஏற்றும் பொழுது மரபு மீறப்பட்டதாக கொடுத்த உரிமை மீறல் முறைப்பாடு தொடர்பாக சபாநாயகர் இவ்வாறு தெரிவித்தார். சட்டமன்ற உறுப்பினர்களின் மரபு மீறப்பட்டால் அதற்கு முன்னுரிமை கொடுக்கப்பட வேண்டும். ஆனால் இந்த விவகாரத்தில் உரிமை மீறல் குழுவுக்கு அனுப்புவதோ அல்லது மேலதிக நடவடிக்கை எடுப்பதோ தேவையில்லை என்று தெரிவித்தார். ஆனால் ஒவ்வொரு மாவட்டத்திலும் உள்ள நகராட்சி, பேரூராட்சி மற்றும் மாநகராட்சி உட்பட்ட அனைத்து உள்ளூராட்சி அமைப்புகளிலும் மற்றும் மாவட்டத்தில் நடைபெறும் அனைத்து அரச நிகழ்வுகளிலும் மரபு நெறிமுறைகளின்படி தொகுதியை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு முறையாக அழைப்பு விடுக்கப்பட வேண்டும். அத்துடன் சட்டமன்ற உறுப்பினர்களின் சிறப்புரிமைகள், மரபு முறைகளை கடைபிடிக்க நகராட்சி மற்றும் மாநகராட்சி ஆணையாளர்கள் உள்ளிட்ட அனைத்து உள்ளூராட்சி அமைப்புகளை சார்ந்த அலுவலர்களுக்கும் அனைத்து மாவட்ட ஆட்சித் தலைவர்களுக்கும் உரிய அறிவுறுத்தல்களை வழங்குமாறு அரசு தலைமைச் செயலாளருக்கு சபாநாயகர் உத்தரவிட்டார். மேலும் இந்த முன்னுரிமை வரிசை தொடர்பான தமிழக அரசின் அரசாணை நகல் அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களின் மின்னஞ்சல் முகவரிக்கும் அனுப்பி வைக்கப்படும் என்றும் சபாநாயகர் தெரிவித்தார். மத்திய அரசின் புதிய ஜன் விஸ்வாச சட்டம் 2026 அமலுக்கு வந்திருப்பதை தொடர்ந்து 13 ஆண்டுகளுக்கு பின்னர் ரயில்வே சட்ட விதிமுறைகளில் பல்வேறு மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன. இந்த மாற்றங்கள் ஜூலை 1ஆம் தேதி நாடு முழுவதிலும் அமல்படுத்தப்படும். அதன்படி ரயிலில் பயணச்சீட்டு இல்லாமல் பயணிப்பவர்களில் வசூலிக்கப்படும் அபராதம் 2 மடங்காக அதிகரிக்கப்பட்டு 500 ரூபாயாக வசூலிக்கப்படும். பயணச்சீட்டு எடுக்காதவர் பயணிக்கும் தூரத்திற்கான ரயில் கட்டணத்தோடு அபராத தொகையாக 500 ரூபாய் வசூலிக்கப்படும். பெண்களுக்காக ஒதுக்கப்பட்ட பெட்டிகளில் ஆண்கள் பயணம் செய்தால் வசூலிக்கப்படும் அபராத தொகை 5 மடங்கு அதிகரிக்கப்பட்டு 2500 ரூபாயாக வசூலிக்கப்படும். அத்துடன் சம்பந்தப்பட்ட ஆண் பயணியை உடனடியாக ரயிலிலிருந்து இறக்கிவிடவும் ரயில்வே ஊழியர்களுக்கு முழு அதிகாரமும் வழங்கப்பட்டுள்ளது. மற்றொருவரின் பேரில் எடுக்கப்பட்ட பயணச்சீட்டை பயன்படுத்தி பயணித்தால் அந்த பயணச்சீட்டு பறிமுதல் செய்யப்படுவதோடு 500 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும். ரயில்கள் மற்றும் ரயில் நிலையங்களில் அனுமதியின்றி வியாபாரம் செய்பவர்கள் மற்றும் யாசகம் எடுப்பவர்களுக்கு 2000 ரூபாய் முதல் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. இதே தவறை மீண்டும் செய்தால் ஓராண்டு வரை சிறை தண்டனை விதிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் ரயில்வே துறை அறிவித்துள்ளது. ரயில்களில் தடை செய்யப்பட்ட வெடிப்பொருட்கள் அல்லது ஆபத்தான பொருட்களை எடுத்துச் சென்றால் குறைந்தபட்சம் 10,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது.
1: மனத்தியால செய்திகள் CMR தமிழ் HD 101.3.
0: நேர்களை, இந்த வேளையில் பிரான்ஸ் மற்றும் ஈராக் ஆகிய அணிகளுக்கு இடையில் நடைபெற்ற பிலடெல்பியாவில் நடைபெற்ற போட்டி இப்போது இடையிலே இடைநிறுத்தம் செய்யப்பட்டிருக்கின்றது. ஆட்டம் பாதியிலேயே இப்போது நிறுத்தப்பட்டிருக்கின்றது. ஆட்டத்தின் முதல் பாதி முடிந்து இடைவேளை விடப்பட்ட போது பிலடெல்பியா பகுதி

ஆட்டம் இடைநிறுத்தப்பட்டிருக்கின்றது என்பது மட்டும் சரியான தகவல். அங்கு பாரிய இடிமின்னல் புயலுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாகவும், பிலடெல்பியா முழுவதும் திடீரென்று ஏற்பட்ட இந்த இடிமின்னல் புயல் காரணமாக மைதானத்தை சூழ இருக்கின்ற பார்வையாளர்களுக்கும் விளையாட்டு வீரர்களுக்கும் பலத்த பாதுகாப்பை வழங்கும் நோக்கில் இந்த ஆட்டம் இப்போது தடைப்பட்டிருக்கின்றது. ஆட்டம் ஆரம்பமானவுடன் நாம் மேலதிக தகவல்களை உங்களுக்கு வழங்குவோம். மைதானத்தை சுற்றி 8 மைல் சுற்றளவில் மின்னல் எதுவும் இல்லாதவரை ஆட்டம் தொடர அனுமதிக்கப்படாது. இதுதான் விதிமுறை, ஃபீஃபா ரூல்ஸ் இதுதான் என்ற வகையில் அந்த இடிமின்னல் புயல் எப்போது ஓயுமோ அப்போது ஆட்டம் மீண்டும் ஆரம்பமாகும்.

நேரம் 7:10 நேர்கள் தமிழ் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியில் நேர் விருப்ப நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கின்ற நேரம். உங்களது விருப்ப பாடல்களை கேட்டு மகளிர் நேர்கள் அழைக்கலாம். 416-644-6222. இப்போது பவான் விரும்பி கேட்ட பாடலுடன் இணைந்திருப்போம். அது சண்டைக்கோழி திரைப்படத்தில் இருந்தது.

0: அந்த பாடல் ஒலித்தோய்ந்த நேரம் 7:15 நேர்கள் சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டியின் தமிழ் எக்ஸ்பிரஸ் வழங்குகின்ற நேயர் விருப்ப நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம். நேயர் விருப்ப நிகழ்ச்சியில் நேர்கள் உங்கள் விருப்ப பாடல்களை கேட்டு மகிழலாம். 8 மணி வரை கேட்டு மகிழலாம். 8 மணியிலிருந்து 9 மணி வரை உங்கள் அபிமானம் பெற்ற நில் பதில் சொல் நிகழ்ச்சி ஒலிக்க காத்திருக்கின்றது.
1: Halamte habibo halamte habib dale halamte habibo halamte habib
0: நிகழ்ச்சியில் இந்த மனத்தியாலத்தின் முதலாவது நேர் இணைகின்றார். வணக்கம்.
2: வணக்கம்
0: வணக்கம். நலம் ஜியா, நன்றி. நீங்கள் எப்படி? நலமா?
2: ஓ, நல்ல சுகமாக நிகழ்ச்சி எல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கோம். அருமையா இருந்தது.
0: என்ன பிரான்ஸ் ஈராக் மெத்தான் இடையில நின்றுட்டு தண்டர் ஸ்ட்ரோமா?
2: ஓ, சொல்லிக் கொண்டிருந்தீங்கன்னு கேட்டுக்கொண்டிருக்கேன். தொடர எனக்கு நல்லா இருக்கும்.
0: என்ன பிரான்ஸுக்கு ஒரு பாதிப்பு
2: விளையாடுவாங்க.
0: பெரிய அணிகள் எல்லாம் முதல் போட்டியை ட்ரோ பண்ணி கொண்டு வர பிரான்ஸ் செனகலோட முதல் போட்டியிலேயே வெற்றியோடு ஆரம்பித்தது. அந்த வகையில் இந்த போட்டியிலும் வெற்றி பெற வேண்டும். வெற்றி பெறுவார்கள் பொறுத்திருந்து பார்ப்போம்.
2: சிம்பிளா பெரிய பெரிய அணிகளை வெற்றி பெற்றனா எப்படி இவியில சிம்பிளா அடிக்கணும். ஆனால் இப்போ இடம் இயற்கையும் கொஞ்சம் ஒத்துழைக்கணும்.
0: இரண்டாவது பாதி ஆட்டத்தில் வந்து நிற்குது.
2: நல்லது. எனக்கு பாடல் வந்து தாமிரபரணி திரைப்படத்துல இருந்து தாலி எதுவும் இல்லை நீதான பஞ்சாதி அந்த பாட்டு.
0: அப்படி ஒன்று இருக்கு. என்ன
2: நல்லா இருக்கு பாடல் கேட்போம். 8 மாதம்
0: மற்றும் பாடல் ஒலிக்கும். நன்றி.
2: நீங்க தகவல் எடுத்தாங்க. நன்றி.

0: ஆமாம், விசால் யுவன் சங்கர் ராஜா அந்த ஜோடி இணைந்து நடித்த சண்டைக்கோழி திரைப்படத்தில் தாவணி போட்ட தீபாவளி ஒளித்தோய்க்க ஜெயா விருப்பத்தில் இப்போது பாடல். தாமிரபரணி திரைப்படத்தில் அதே விசால் யுவன் சங்கர் ராஜா ஆகியோரது கூட்டணிப்பில் பாடல் தாலியே தேவையில்லை. ஹரிஹரன் மற்றும் பவதாரணி ஆகியோரது குரல்களில் ஒரு ஹரஹர பிரிய ராகத்தின் மட்டில் அருமையானது தாளக்கட்டுத்தான் இந்த பாடலில் வெற்றியின் மிகப்பெரிய ரகசியம். தபீலா, கடம், எலக்ட்ரிக் பேட், பேஸ் கிட்டார், டோலக் என்று பல தாளக்கட்டுக்கள் பாடலுக்கு மிகப்பெரிய வெற்றியை தந்திருந்தது. நேரம் இப்பொழுது 7:22. நேர்கள் சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டியின் தமிழ் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம் இது.
1: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க், கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358 வட்டி வீதம் குறைந்து வருகிறது. வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTAயில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
2: ஆலோசனைகளும்
1: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட், ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி, வித்தகன். 416-475-4661-416-475-4665-4661.
3: Everything okay? No problem and dinam.
4: Bar kalamu closing da adikira nadi.
5: The customer you're trying to reach is not available.
1: Pradeep Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhiga vatti seluthikondirukkireergala? Ungal mortgage gulai vangikku maatavum. Call Pradeep Selvam
6: 2026 வாரத்துக்கு $67 மட்டுமே, மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365 416-804-2365 அஜிந்தன் தவராஜா.
0: நேரம் இப்பொழுது 7:25. சிஎம்ஆர் தமிழ்ச்சியின் தமிழ் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம் இது. இந்த வேளையில் நிகழ்ச்சியில் அடுத்த நேரை நாங்கள் இணைத்துக் கொள்வோம். வணக்கம்.
7: வணக்கம் ரமேஷ்.
0: ரமேஷ் வணக்கம்.
7: வணக்கம்.
0: என்ன பாடல்?
7: எப்படி இருக்கீங்க?
0: இருக்கலாம். நலம் நலம், நன்றி. நீங்கள் எப்படி?
7: நலம் நலம் தான். பாடல் வந்து தூங்காதே தம்பி, தூங்காத படத்தை நானாக நான் இல்லையா பாடல். அந்த பாடல் கேட்போம்.
0: என்ன ராகம் ரமேஷ்?
7: ராகம் நீங்க சொல்லுவீங்க தானே? வாத்தியார் ஒரு வாத்தியா இருக்கும், ரெண்டு வாத்தியா இருக்க கூடாது.
0: நீங்க நீங்க சொல்லுங்க, உங்களோட நீங்கள் என்ன ராகம் நினைச்சு வச்சிருக்கீங்க சொல்லுங்க.
7: அது இந்துஸ்தானில சந்திரகான்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நம்ம கர்நாடகில மோகன ராகம்.
0: இல்லை இல்லை இல்லை, அப்படியா இல்லை. அது அது சந்திரகவுஸ் என்பது ஹிந்தோளம், ஹிந்தோள ராகத்தை கருது. சந்திரகவுஸ் என்பது சரி. இந்த இதே பாடல் ரமேஷ் நாங்கள் ஏறத்தாழ ஒரு 2 மாதங்களுக்கு முன்னர் இதே நிகழ்ச்சியில் கொண்டு ஆராய்ந்திருந்தோம். சந்திரகவுஸ், ஹிந்தோளம், இந்த 2 சாயலும் இல்லாது இதை ஹிந்தோளத்தின் ஒரு சில ஸ்வரங்களில் மாற்றம் ஏற்படுகின்ற போது அது சந்திரகவுஸாக மாறுகிறது. ஹிந்தோளம் தான் இதுக்கு நெருக்கமானது.
7: நன்றி,
0: நன்றி. பாடல் ஒலிக்கின்றது, இணைந்திருங்கள்.

0: நிறைந்திடும் தமிழ்ச்சி, சபைகளில் நிறைந்திடும் தமிழ்ச்சி, 101.3 CMR தமிழ்ச்சி.
1: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
2: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
3: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர், கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 3852 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000.
4: நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
3: ஏசியா கோல்ட் இங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
4: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் ஜூன் 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
3: ஏசியா கோல்ட் இங்க்,
4: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்,
3: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்,
4: இட்டோபிகோ,
3: 416-746-27.

0: நிகழ்ச்சியில் அடுத்த நேரம் இணைத்துக் கொள்வோம். வணக்கம்.
1: வணக்கம் வாசன், அமீரா பேசுறேன்.
0: இரா சொல்லுங்கள். வணக்கம்,
1: எப்படி இருக்கீங்க?
0: நல்லா நல்லா, நன்றி. நீங்க எப்படி?
1: நல்லமா இருக்கேன். எனக்கு பூவே பூவே உனக்காக படத்துல இருந்து சொல்லாமலே யார் பார்த்தது?
0: பாடலிக்கும் நன்றி நிகழ்ச்சியில் இணைந்தமைக்கு.
1: நன்றி, நன்றி, வணக்கம்.

0: அதுவும் இசை ராஜ்குமார். இசையில் பாடல் பூவே உனக்காக திரைப்படத்தில் ஒரு கம்சத்தனி ராகத்தில் ஒளித்தோய்ந்த நேரம், ஏ சந்திரன் மற்றும் சுஜாதா மோகன் ஆகியோரது குரல்களில் ஒளித்தோய்ந்த நேரம் சரியாக 7:37. நேர்கள் சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டியின் தமிழ் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம் இது.
1: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி, உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் ஹெச்டி தமிழ் ஹெச்டி தமிழ் ஹெச்டி.
2: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
3: இல்லடா.
2: ஹலோ, காசு வந்ததாடா?
3: இன்னும் வரல. காசு
2: காசு வந்துச்சா?
3: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
4: What's happening? So sad.
1: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்டன், 9054568433.
5: என்ன பபடிய கத்துல தமிழ் பேப்பரோட இருக்கிற என்ன மணமகன் மணமகள் பாக்குறேன்
6: உங்களுக்கு. ஹாலிடே சீசன் வருது, வீட்டுக்கு காத்தா சாப்பிட வர போய் வந்து கோசலியும் மெலிகா மண்டலா வந்து பாக்குறோம். நீங்கள்
5: இதுக்கு என்னப்பா தமிழ் பேப்பரை பாக்குறேன்? மிஸ்ஸஸ் ஆகாதுல இருக்கிற உதயம் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போ, அங்க ஒவ்வொரு நாளும் எல்லாம் மலிவு விலையில வேண்டலாம்.
7: உங்கள் வீட்டு குரோசரி தேவைகள், கடல் உணவுகள், இறைச்சி வகைகள், ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் அனைத்தும் ஒரே இடத்தில் தரம் குறையாமலும் குறைந்த விலையிலும் வழங்கி வரும் உதயம் சூப்பர் மார்க்கெட்.
8: 9052708800
7: உதயம் சூப்பர் மார்க்கெட்.
9: ஹல்லமத்தி ஹபீபு, ஹல்லமத்தி ஹபி வந்தாலே, ஹல்லமத்தி ஹபீபு, ஹல்லமத்தி ஹபி வந்தா, ஹல்லமத்தி ஹபி.
0: நேர்களை, பிரான்ஸ் ஈராக் அணிகளுக்கு இடையிலான போட்டி இப்போது பாதி இடைவேளை முடிவடைந்த பின்னர் போட்டி 1 மணி நேர ஆட்டத்தின் பின்னர் இப்போது தடைப்பட்டிருக்கின்றது. அங்கே பல்வேறு விதமான தண்டஸ்டோம், இடிமின்னல் புயல் மழை தொடர்பான இடிமின்னல் புயல் தொடர்பான எச்சரிக்கை காரணமாக ஆட்டம் இடைநறைவில் நிறுத்தப்பட்டது. இப்போது ஃபீஃபா அதிகாரிகள் மற்றும் உள்ளூர் நிர்வாகம் வானிலையை தொடர்ந்து பிலடெல்பியாவில் கண்காணித்து வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஆட்டம் தொடங்கி கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேலாகியும் 2வது பாதி ஆட்டம் வானிலை சீராகாததால் இன்னும் தள்ளி போடப்படுகின்றது. அடுத்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பை இன்னும் சில நிமிடங்களில் வெளியிட இருக்கின்றார்கள். வானிலை சீரானாலும் வீரர்கள் தங்களை தயார்படுத்த மேலும் 15 நிமிடங்கள் தேவைப்படும். எனவே ஆட்டம் தொடங்க இன்னும் கூடுதல் நேரமாகும் என்று சொல்லப்படுகின்றது. மைதானத்தில் மழை பெய்தாலும் தங்குமிடங்களில் திரண்டுள்ள ரசிகர்கள் பாடல்களை பாடி உற்சாகமாக இப்போது போட்டிகளை காணுகின்ற அந்த வேகத்தில் இருப்பதாக சொல்லப்படுகின்றது. ஆகவே வானிலை சீரானவுடன் போட்டிகள் ஆரம்பமாகும் என்பதில் அதிகாரிகள் உறுதியாக இருப்பதாக தெரிகின்றது. அப்படி உறுதியாக இருக்க வேண்டும் என்பதுதான் எல்லோரது விருப்பமும். இப்பொழுது நிகழ்ச்சியிலே அடுத்த நேரம் இணைத்துக் கொள்வோம். வணக்கம்.
10: வணக்கம் வாசன்.
0: வணக்கம்.
10: நலமா இருக்கிறீங்களா?
0: ஓ, நலம் நலம். நீங்கள் எப்படி தேவகுமார்?
10: நலமா இருக்கிறோம். நீங்கள் அந்த அந்த என்ன சொல்றது, நேரடி வேறு நல மாதிரி தந்து வந்துருக்கீங்க. அதை விட அப்புறம் வேற என்ன, அது பில்லியா நிக்கிற மட்டும் இல்ல, உலகத்துல அப்படி எதிர்த்து வந்துடலாம். உங்களோட ஃபேமிலியை
0: கேட்டுக்கொண்டிருந்தேன்.
10: ஆனா அந்த திரை இலக்கிய சாரம் அது சிறப்பா இருந்துச்சு. அருமையான பாடல், அருமையான பாட தெரிவு வரும், அருமையான பிளாக் அங்க. நாங்கள் நம்மளுக்கு என்ன பாடல் பாடல் என்று கேட்டால் அதை என்ன இசைக்கிறது, இந்த தாடகில தாளக்கட்டுன்னு தெரியாது. ஏதோ பாட்டு அந்த அப்படி கேட்கிறோம் நாங்கள். நீங்கள் அதை துல்லியமா எந்தெந்த இந்த கருவிகள் எந்தெந்த
0: இல்ல, அது அது நாங்க சொல்ற விஷயங்கள் இல்லாமலும் பாடல் கேட்கலாம். சுமார் தகவலுக்காக சொல்றதுதான் அது. இல்ல, அது
10: கேட்கலாம். அது அந்த அப்படி கேட்கறது இல்ல. இன்னும் அந்த காரணம் வந்து திருப்பி ஒரு நேரம் நாங்கள் அதை கேட்கிற நேரம் திருப்பி நீங்க சொல்றதெல்லாம் அது மைண்டுக்கு வரும்.
0: சரி, அது வந்தான் இல்ல, அதுதான் சந்தோஷம்.
10: அதுதான் அதுதான் அது சிறப்பு. எனக்கு இன்றைக்கு நினைத்தேன் வந்த படத்துல இருந்து இன்றைக்கு விஜய்க்கும் தேவயானைக்கும் இங்க பிறந்த நாள் வாழ்த்துக்கள் எழுதி வருது.
0: அது சரி, என்ன இன்னொரு குண்டை தூக்கி போடுறீங்க? சரியா,
10: என்னது
0: இல்ல இருவருக்கும் வாழ்த்து சொல்லியா?
10: இல்ல, ரெண்டு பேருக்கும் இன்றைக்கு பிறந்த நாள். இன்றைக்கு ரெண்டு பேரும் தேவயானு, தேவயானு.
0: சரி,
10: ரெண்டு பேர் நடிச்ச படத்துல நேத்தேன் வந்த படத்துல இருந்து ஒரு பாடல் உண்டு. கவர்மெண்ட்ல
0: நன்றி நன்றி தேவகுமார் பாடல் ஒலிக்கும்.
10: நன்றி, நன்றி.

நேர்களை, தேனி செத்தன்றல் தேவா மதுகான்ஸ் என்ற ஒரு ராகத்தில் இந்த மதுகான்ஸ் கிந்தோளம் சந்திரகவுன்ஸ் இந்த மூன்றுக்கும் இடையில் நல்ல தொடர்பு இருக்கின்றது. நானாக நான் இல்லை தாயே ரமேஷ் விருப்பத்தில் ஒழித்த அந்த பாடலும் மதுகன்ஸ் கிந்தோளம் சந்திரகவுன்ஸ் அவற்றுக்கிடையில் ஒரு நெருங்கிய உறவு இருக்கின்றது. இது மதுகான்ஸ் ராகத்தில் அமைந்த பாடல், கேட்டு பாருங்கள். அருமையான

0: அது நினைத்தேன் வந்தாய். ஹரிஹரன் குரலில் தேவகுமார். விருப்பத்தில் ஒளித்தோய்ந்த நேரம் 7:48 நேர்களே, இந்த உலகத்தில் தட்ப வெப்பநிலைகள் மிக மோசமாக மாறி வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதனால் பல்வேறு விதமான பிரதேசங்களிலும் பல்வேறு தாக்கங்கள் ஏற்படக்கூடும் என்று அஞ்சப்படுகின்றது. குறிப்பாக இந்தியாவில், இலங்கை போன்ற நாடுகளில் இப்போதே பருவமழை தொடர்பான ஒரு அவநம்பிக்கை ஏற்பட்டிருக்கின்றது. இந்த ஆண்டு பருவமழை இந்தியாவில் இப்போது மிக அதிகளவில் தொடங்கியிருக்க வேண்டும். ஆனால் இதுவரை பருவமழைக்கான வாய்ப்புகள் தென்படுவதாக தெரிவதில்லை என்று இந்தியா வானிலை மையம் இப்போது கவலை தெரிவித்திருக்கின்றது. அது மட்டுமல்ல, உலகளவில் பல்வேறு நாடுகளிலும் மிகப்பெரிய வெப்பநிலை நிலவி வருகின்றது. பிரான்ஸ் மற்றும் இங்கிலாந்து இப்படி பல நாடுகளில் தொடர்ச்சியாக மிக கடும் வெப்பநிலைகள் நிலவி வருகிறது. அந்த இடைவெப்ப வலய நாடுகள், குறிப்பாக அந்த இடைவெப்ப வலய நாடுகளில் கோடை காலங்களில் 20-25 °C வரைதான் வெப்பநிலை அதிகரிப்பதுண்டு. ஆனால் இந்த வருடம் வெப்பநிலை மிக உக்கிரமாக மாறியிருக்கின்றது. 40 °C வரை இந்த வெப்பநிலை உயர்வடைந்திருப்பதாக சொல்லப்படுகின்றது. இதன் காரணமாக அங்கு பல்வேறு விதமான ஆபத்துக்கள் ஏற்பட்டு வருவதாக சொல்லப்படுகின்றது. ஸ்பெயின், போர்த்துக்கல், பிரான்ஸ் மற்றும் இங்கிலாந்து இப்படி பல ஐரோப்பிய நாடுகளில் இது பரவலாக இடம்பெற்று வருவதாக நாங்கள் ஏற்கனவே 1 மாதத்துக்கு முன்னர் அறிவித்திருந்தோம். இப்போது அது இன்னும் உக்கிரமடைந்திருக்கின்றது. பொதுமக்களுக்கு பல்வேறு விதமான எச்சரிக்கைகளை விடுத்திருக்கின்றார்கள். பூமியின் தட்ப வெப்பநிலை மாற்றம், சூப்பர் எல்னினோ தோட்டம் இந்த வருடம் இடம்பெற இருக்கின்றது. அந்த சூப்பர் எல்னினோ காரணமாக இலங்கை, இந்தியா போன்ற நாடுகள்தான் மிக பெருமளவில் பாதிக்கப்பட இருக்கின்றன. அதுவும் இலங்கை ஒரு மிக நடுத்தர அளவுடைய ஒரு தீவு நாடு, இந்து சமுத்திரத்தின் மத்தியில் அமைந்திருப்பதன் காரணமாக இலங்கைக்கு இந்த சூப்பர் எல்னினோவின் தாக்கத்தினால் மிக கடும் பாதிப்பு, வறட்சி என்பன ஏற்படக்கூடும் என்று அச்சம் இப்போது எழுந்திருக்கின்றது. அல்லது மிக கடும் மழை வீழ்ச்சிகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் ஐரோப்பிய நாடுகளில் இப்போது ஏற்பட்டிருக்கின்றன. இந்த வெப்பத்தை தொடர்ந்து என்ற வகையில் இப்போது வெப்பத்தில் வெளியில் நடமாடுவது, வெப்பத்திலிருந்து பாதுகாப்பது தொடர்பான பல்வேறு விதமான எச்சரிக்கைகள் அங்கே விடப்பட்ட வண்ணம் இருக்கின்றன. இந்த வேளையில் தான் இந்தியாவில் இப்போது ஒரு மிகப்பெரிய ஆச்சரிய ஒன்று வெளிப்பட்டிருக்கின்றது. இந்தியா பொதுவாக தங்க உற்பத்தியை பொறுத்தவரை இந்தியாவுக்கு உலகத்தில் தங்க மிக அதிகம் தேவைப்படுகின்ற நாடுகளில் இந்தியாவும் ஒன்று. தங்கத்தால் பொதுவாக இந்தியர்களது, தமிழகத்தில் மட்டுமல்ல இந்தியாவின் அனைத்து மக்களது மிகப்பெரிய சொத்தாக இந்த தங்கம் மதிக்கப்படுகின்றது என்ற வகையில் தங்கத்தில் முதலீடு செய்வது இந்தியர்களது ஒரு மிக பாரம்பரியமான ஒரு விடயம். தங்க நகைகளை அணிவது, தங்க நகைகளை செய்வதென்று இருக்கின்றது. கர்நாடகதான் இந்தியாவின் மிகப்பெரிய தங்க உற்பத்தி மாநிலமாக விளங்குகின்றது. ஏறத்தாழ 90% மேற்பட்ட தங்க உற்பத்தி கர்நாடக மாநிலத்தில் இருக்கின்றது. நேர்களுக்கு தெரியும், கோலார் தங்க வயல்கள் என்றெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அந்த கோலார் கோல்ஃபீல்டு என்று இருக்கின்றது. இந்த தங்க வயல்கள் இந்தியாவில் மிகப்பெரிய பிரசித்தி பெற்றவை. இப்போது இந்த கர்நாடகாவுக்கு போட்டியாக இன்னொரு புதிய மாநிலம் தங்க உற்பத்தியில் நுழையுமா என்ற ஒரு கேள்வி இப்போது எழுந்திருக்கின்றது. ஏனென்றால் ஆந்திர பிரதேசத்தில் புதிய தங்க வயல்கள் கண்டறியப்பட்டிருக்கின்றன. உலகத்தில் மிக அதிகளவு தங்கங்களை உற்பத்தி செய்கின்ற சீனா, ரஷ்யா, ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளைப் போல் இந்தியாவும் மிக விரைவாக தங்க உற்பத்தியில் ஒரு முதன்மை வகிக்கக்கூடிய நாடாக மாற வேண்டும் என்பதுதான் இந்தியர்களது அவா என்ற வகையில்தான் இப்போது ஆந்திர பிரதேசத்தில் எதிர்காலத்தில் மிகப்பெரிய தங்க உற்பத்தி மாநிலமாக உருவெடுப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக வெளியிடப்பட்டிருக்கின்றது. சுமார் 50 டன் தங்க இருப்பு ஆந்திர பிரதேசத்தில் ஜொன்னகிரி என்ற பகுதியில் இருப்பதாக இப்போது மதிப்பிடப்பட்டிருக்கின்றது. அவ்வாறு கண்டறியப்பட்டு அகழ்ந்தெடுக்கப்பட்டால் கர்நாடகாவை பின்தள்ளி ஆந்திர பிரதேசம் இந்தியாவின் மிகப்பெரிய தங்க வயல் மாநிலமாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. பொறுத்திருந்து பார்ப்போம்.
1: அல்லமுத்தே ஹபீபோ, அல்லமுத்தே ஹபீ வந்தாலே, அல்லமுத்தே ஹபீபோ, அல்லமுத்தே ஹபீ வந்தா, அல்லமுத்தே ஹபீபோ, அல்லமுத்தே ஹபீ.
0: நிகழ்ச்சியில் அடுத்த நீர் வணக்கம்.
2: வணக்கம் மூர்த்தி ஐக்கிரமிசாலந்து, எப்படி இருக்கீங்க?
0: ஓ நலம் மூர்த்தி, நன்றி. நீங்க நலமா?
2: ஓம் லேட்டான உங்களுக்கு பாடடி என்று.
0: நன்றி நன்றி மூர்த்தி, நன்றி. உங்களுக்கு முடித்தாகட்டும். என்ன பாடல்
2: விளங்கல?
0: என்ன பாடல்?
2: எனக்கு ஜனநாயகன் படத்தில இருந்து விஜய் கச்சேரி என்ற பாட்டு, அதோட சிஎம் ஜோசப் விசாக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள்
0: சார்.

0: அண்ணா
1: நடா
0: ஒன் லாஸ்ட் டான்ஸ்.
1: ஓகேடா போடே.
2: நேர்களே, வவுனியாவில் 8 மாதங்களின் பின்னர் மீண்டும் மாநகரசபை கூடியது. கூடுகின்ற போது உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி 8 மாதங்களுக்கு பின்னர் நேற்றைய தினம் வவுனியா மாநகர சபை அமர்வில் பெரும் குழப்ப நிலை ஏற்பட்டதாக தெரிய வருகின்றது. வவுனியா மாநகர சபையின் மக்கள் பிரதிநிதிகளின் செயற்பாட்டுக்கு இடைக்கால தடை உத்தரவை கடந்த வருடம் அக்டோபர் மாதம் கொழும்பு மேன்முறையீட்டு நீதிமன்றம் வழங்கியிருந்தது. சபை உறுப்பினர்கள் இருவர் தாக்கல் செய்த வழக்கின் அடிப்படையில் அந்த உத்தரவு வழங்கப்பட்டது. இந்த நிலையில் குறித்த வழக்கு இன்னும் முடிவடையாத போதும் சபை நடவடிக்கை மீது விதிக்கப்பட்ட தடை உத்தரவை நீக்கி உயர்நீதிமன்றம் அண்மையில் தீர்ப்பளித்தது. அதையடுத்து 8 மாதங்களாக முடக்கப்பட்டிருந்த சபையின் செயற்பாடுகள் மீள ஆரம்பிக்கப்பட்டிருப்பதுடன் சபையின் அமர்வு முதல்வர் சுந்தரலிங்கம் காண்டீபன் தலைமையில் இடம்பெற்றது. அவ்வாறு இதன்போது சபை கூட்டத்துக்கு எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் கருப்பு ஆடைகளை அணிந்து வந்ததுடன் சபை முதல்வருக்கு எதிராகவும் பதாதைகளை அமர்வின் போது ஏந்தி முதல்வர் மீது ஊழல் குற்றச்சாட்டுள்ளமையால் அவர் தலைமையில் இந்த கூட்டத்தை நடத்த அனுமதிக்க மாட்டோம், எனவே இதனை குழல்நிலை விவாதமாக முன்னெடுக்குமாறு எதிர்த்தரப்பு உறுப்பினர்கள் கூறினார்கள். இதனால் சபையில் ஆளும் எதிர்த்தரப்பு உறுப்பினர்களுக்கிடையில் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டு குழப்பத்துடன் சபை ஒத்திவைக்கப்பட்டிருக்கின்றது. நேரம் சரியாக 7:57. சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டியின் தமிழ் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியுடன் நேர்கள் இணைந்திருக்கும் நேரம் இது.
3: ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
4: அதிகாரம் 5, இல்வாழ்க்கை. அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. குடும்ப வாழ்வில் அன்பும் அறநெறியும் நிறைந்திருந்தால் அதுவே வாழ்வின் பண்பட்ட இலக்கணமாகவும் சிறந்த பயனாகவும் அமையும். அன்பே இல்லறத்தின் இனிய பயன்.
2: சிஎம்ஆர் தமிழ் எஸ்டியின் தமிழ் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியுடன் நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
5: வணக்கம் காசிநாதன் கதைக்கிறேன்.
2: சொல்லுங்கள் காசிநாதன்.
5: இன்றைக்கு விஜயன்ற முகத்து வந்து நண்பன் படத்துலேருந்து ஒரு பாட்டு, ஆனால் எனக்கு அவர்கிட்ட ஒரு நல்லா பிடிக்குமா தம்பி தான் ஆனால் ஒழுங்குவாயும் வீட்டுக்கு கொள்ள மாட்டான், அதுதான் எங்களுக்கு கிடைச்ச ஒரு தலைவர். இல்லை மற்ற
2: அது காசிநாதன் விருப்பத்தில் நண்பன் திரைப்படத்திலிருந்து விஜய் பிரகாஷ் மற்றும் சின்மை.